நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:56. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை. பண்பலை 101 MHz வரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. வந்தே மாதரம்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை என்று.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டாரச் செய்திகள். முற்றத்தில் இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தினையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தெரியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் 10:00. 8:20 தொடரும் தென்குமரி தினையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரையிசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி இணையர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வு அனுபவங்கள் வடக்கன் குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:45 திரையிசை. இன்று முற்பகல் 11:02 எக்ஸு. தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நீர் விருப்ப பாடல்கள். 12:00 நிகழ்ச்சி நேரம். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு வலியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: சான்றோர் கேண்மை என்பது சான்றோர் வாசகங்களை தழுவிக்கொண்டு நிற்பதுதான். அவற்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சான்றோர் சொற்கள் எல்லாம் இலக்கண இலக்கிய அகராதிகளிலிருந்து கிடைப்பவை அன்று. பட்டறிவின் விளைவு மௌனமாயிருத்தல் கூட பெரிய உரையாடல்தான். இருத்தல் கூடுதலாக தியானம் இருக்கிறது. பிறர் குறைகளை அறியும்போது பொறுமை காத்தல், வாய்மை, எப்பொழுதும் உண்மை பேசல், அடக்கம், கல்வி கற்றாலும் பணிவோடு இருத்தல், இது ஒரு தியானம். இந்த தியான மனநிலையிலிருந்து பிறக்கும் வாசகங்கள் உயிர்த்துடிப்புள்ளவை, உலகு புறக்க வல்லவை. சான்றோர் யார், அவரது நல்லவை என்பவை யாவை என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோலில் தொழிலில்லால் கண்ணும் குழல். சான்றாண்மையை உரசி பார்க்கும் உரைகள் எதுவெனில் தன்னினும் தாழ்ந்தவரிடத்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்போக்குவோமே. சான்றாண்மை என்பது வெறும் புத்தக அறிவன்று. இது வெல்லும் சொல். வாய்மை என்பது வெல்லும் சொல். அறம் என்பது வெல்லும் சொல். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதி பேசியது வாழ்தல் ஈடுபாடுதான். அதன் ஆக்ரோஷமான வெளிப்பாடுதான். சதா உணர்ச்சிகளில் வாழ்ந்த கவிஞனின் கோர்மம் உண்மை சார்ந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்வ தீர்வுகள் சொல்ல என்றும் விளக்கலாம். இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. இந்த மனப்பான்மை சரியென்று என்றாலும் ஒரு தீர்வு வேண்டியிருக்கிறது. இதில் மனம் தயாராகிவிட்டது என்பதுதான் பொருள். வாழ்க்கையை நாமேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். பொருள் தேடும் வாழ்க்கையின் அலைச்சல் நம் சுயத்தை அசைத்து பார்க்கிறது. மனம் தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை அகற்ற என்ன செய்வது? எளிய அறங்கள், எளிய சொற்கள், எளிய மனிதர்களின் அழகிய வாழ்க்கையை அனுசரித்து வாழ்தல், இதில் இருக்கிறது சிறப்பு. இது சான்றாண்மை. இதுவே வாக்கு, இதுவே தியானத்தின் விளைச்சல். இன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையன்பார் வள்ளுவர் பெருந்தகை. கடும் பசியால் தாய் அல்லற்படுவதை பார்த்து பொறுக்காமல் சான்றோர் பழிக்கும் செயலை செய்து பசிபோக்க நினைக்கக்கூடாது என்பது கருத்து. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பூன் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம். இவள் பார்வைக்கு நேர் விருந்தி. வஞ்சனையின்றி, பகையின்றி, சூதின்றி, வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் வேர் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஓம். ஒரு கூடை நிறைய பூக்கள் என்பது மாதிரி சான்றாண்மையை முதலில் பற்றிக் கொள்கிறது. நெடுகிலும் நறுமணம் கைப்பிரம்பை வைத்து கொண்டு நீதிபோதனை பாடம் நடத்தும் ஆசிரியராக வள்ளுவர் ஒருபோதும் இல்லை. மெல்லிய வருடல்தான். குரு சிஷ்ய பரம்பரையை பேணாமல் சக தோழராய் நின்று வள்ளுவர் உரையாடுகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக கருதும் மனநிலையை பெற்றுவிட்டவர்கள், எல்லா இருமை பண்புகளையும் பிரிவு பிளவுகளையும் கடந்து வாழ்பவர், ஒருமையையும் ஒத்திசைவையும் வளர்த்தவர், அந்த இடம் சொர்க்கம். அதை ஆள்பவர் தேவர். நாம் இவற்றை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம் போன்றவற்றினால்

0: மாறுதல்கள் நேருமே என்ற கேள்வி வரும். ஆனால் நல்லன என்று அடையாளப்படுத்தவிட்டவை ஒருபோதும் மாறாது. குறைகள் என்பதை வெற்றிச் சொற்கள்தான். வாழ்தலே கலைதான். வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. எழுத்திரண்டில் ஏராளம் சொல்லிச் சென்ற வள்ளுவன் இதயமெங்கும் இனிமைத்துவம் அந்த வரிகளின் தீன்துளி. குறள் அமுதம் கேட்கலாம்.

0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார்.
0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். 101.

விடியும் பொழுதின் வெண்மேகத்தில் விளங்கும் இறைவனின் திருநாமம் இன்றைய நாளை இனிதாய் தொடங்க இறையருள் துணையாயிருக்கட்டும். பக்தியின் மனம் பரப்ப வருகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் பித்துக்குழி முருகதாஸ் பாடிய பாடல்.

0: இறையருளும் இனிய பாடல்களும் உங்கள் நாளை நிறைவாக்கட்டும். நிறைவு பெறுகின்றது பக்தி மாலை. நினைவுபடுத்தியிருந்தீர்கள், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு வலியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் தாழக்குடி ஏ மகாராஜன் அவர்கள். தொடர்ந்து அமுத சிறபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல் தகவல்களை தருகிறார் திங்கள்சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜி ஏ ஜிமி கரோலின் அவர்கள். சிறு நேர்களை இன்றைக்கான நேர்லை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நினைப்படுத்தலாம். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்பர் நேர்லை நிகழ்ச்சி, அதுக்கப்புறமா 10:02 சொல்லாட திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சியும் இருக்கு. இன்று பகல் 1:10 தோழியரை உங்களுக்கான நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியில் சமையல் அறையிலிருந்து சாதனை மேடை வரை அப்படிங்கிற தலைப்பில் நேரலையில் தோழிகள் பங்கேற்று பேசலாம். இன்று பிற்பகல் 3:02 தேனி நிறம் பொது அறிவு பாசறை நிலையில் புதுவரை பொது அறிவை வளர்த்துக் கொள்ளும் நேரலை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கப்புறமா 10:05 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேர்லை இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசிய

0: பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்ஸிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
3: கடந்த வாரம் 2 நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாம வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள்

0: செய்வது அவருடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:56. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 16 செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை: இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31-32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை: எல்லா பருவத்திலும் வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். அதிகமான காற்றுடன் மழை இருப்பதால் தோட்டக்கலை பயிர்களில் இளம் ரப்பர் பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களுக்கு கம்புகளால் முட்டுக் கொடுப்பதோடு நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தோட்டக்கலை பயிர்களான மிளகாய், கத்தரி, புடலங்காய், வாழை மற்றும் பல வருட பயிர்களை தேர்வு செய்து விதைப்பு மற்றும் நடவு செய்து விவசாயிகள் பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தேங்காய் தொண்டுகளை குளிர்ந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளி

கையிலோ புதைத்து மழை நீரை சேமிக்கலாம். மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் பயன்படுத்தி வாழைத்தார்களை புதைவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம் என பேச்சுப்பாளை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். வேளாண் பணிகளுக்கு இ வாடகை கைபேசி மூலம் வேளாண் பொறியியல் துறையின் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறைந்த வாடகைக்கு வழங்கப்படுவது குறித்த அறிவிப்பு. தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி வேளாண் பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்து கலப்பை, 9 கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் ஒரு மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு 500 ரூபாய் என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகின்றது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகைத் தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளமான https://mts.aed.tn.gov.in/e-vaadagai மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட உதவி செயற்பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கரை உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 8940711796 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நாமிணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெறுவதற்கான வழிமுறைகள், மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வித் தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் பதிவுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது இம்மாதம் 1ஆம் தேதி முதல் வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த உதவித்தொகையை பெற பயனாளிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று உச்ச வயது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினர்களுக்கு 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி பதிவுதாரர்களுக்கு வயது வரம்பு மற்றும் வருமான உச்சவரம்பு ஏதுமில்லை. மேலும் இந்த உதவித்தொகையினை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. இத்தகைய தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் தங்களது அசல் கல்வி சான்றிதழ், மாற்று கல்வி சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன்

0: மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து உதவித்தொகைக்கான விண்ணப்ப படிவம் பெற்றுக் கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: டக் டக்,
8: யாரது?
7: நான் தான்.
8: என்ன வேணும்?
7: செய்தி வேணும்.
8: என்ன செய்தி?
7: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
8: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: நினைப்படுத்தினர்களே, இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டுருக்கு. நேர்கள் கடிதம் மூலமாக நம்மளுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி தான் இது. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101 பண்பலையில். இனி நாம் கேட்போம்
1: முச்சத்தில் இன்று.
2: ஏ அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நாக்குக்கு ஏத்த உணவை சாப்பிட போறேன். நேத்துக்கு அவ அம்மா வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு காலையில வரமாட்டேன், மத்தியானத்துக்கு பிறகுதான் வருவேன், நீங்க நாளைக்கு காலை உணவை ஏதாவது ஒரு உணவகத்துல போய் சாப்பிட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டால இனி என்ன பாக்கணும். இன்னைக்கு பொழிச்சிட வேண்டியதான். நமக்கிட்ட வேற 200 ரூபா தந்துட்டு போயிருக்கா. உள்ள போய் 6 பூரி, சாதா வந்து 1 கிழங்கு தான் வாங்குவாங்க, இருக்கட்டு 2 கிழங்கா சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு 2 செட்டு சப்பாத்தி. எப்பப்பப்பப்பா, இன்னைக்குள்ள திருப்தி யாருக்கு கிடைக்கும்?
3: ஏ தம்பி சிவா, என்னப்பா அதிகாலை வேளையில பெரிய உணவகம் பக்கம் கால் எடுத்து வைக்கமா இருக்கு?
2: சே, இந்த மனுஷனை பாரு, இன்னைக்கு பார்த்தா வரணும். நம்ம ஒரு உணவகத்துல போய் திருப்தியா வயிறார சாப்பிடலான்னு போனா உணவகத்துல காலை எடுத்து வச்சதுதான் உண்டு. குறுக்க போன மாதிரி சிவான்ல கூப்பிடுறாரு. இந்த பாச வார்த்தைய வச்சுதானே நம்மள மணக்கிட்டு இருக்காரு.
3: ஏ தம்பி, என்னப்பா யோசனை பண்ற? நல்ல ஒரு நேரத்துல அண்ணன் வந்திருக்காங்களே அப்படின்னு பெருமிதமா நினைக்கிறியாப்பா?
2: ஆமா ஆமா, நினைக்கு இருக்கதே 200 ரூபாவா, இதுல இவரு வேற வந்து காலி பண்ணலான்னு வந்திருக்காரு. சரி சரி, வேற என்ன செய்ய? 6 பூரி, 2 செட்டு சப்பாத்தி, 2 கிழங்கு வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிட வேண்டியதான்.
3: ஒரு நாளும் உணவகத்துல வந்து கை நினைக்க கூடிய நிலை காலை வேளையில நான் பார்த்ததே இல்லையே. ஏன் இந்த மாற்றம்? வீட்டுல ஏதாவது பிரச்சனையாப்பா?
2: ஓய், என்னவா சொல்றது? எவ்வளவு உயர்வான வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, பரப்புரை பண்ற பரப்புரை.
3: தம்பி, எதுக்கு எதை கொண்டுப்பா முடிச்சு போடுற?
2: சேனே, இருக்கட்டுனே இருக்கட்டுனே, வாங்கண்ணே போவோம்னே. இல்லே, இந்த காலை நேரத்துல எங்கண்ணே போறீங்க?
3: தம்பி, ஒண்ணும் இல்லப்பா, ஒன்னதான் பாக்க வரம்பா. ஆடி மாதம் பிறக்க போகுது பாரு. நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஒவ்வொரு அம்மன் ஆலயங்கள்லயும் விதவிதமான பதார்த்தங்கள் செய்து அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். இந்த தடவை சிறுதானிய ரீதியான பதார்த்தங்களை செய்து அவங்க சாப்பிடுற மாதிரி உங்க கிராமத்துல ஏதாவது பரப்புரைக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு தம்பிட்டு ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க கூடிய நிலையில

0: தம்பி, உயர் ரக உணவகத்துல காலை வைக்கிற, வாப்பா வாப்பா உள்ளுக்கு போய் பேசுவோம்.
1: பாரு மனுஷன, என்னமோ இவரு செலவு பண்றது மாதிரி ஜெட்டு வேகத்துல போறாரு. அவருக்கு சலிட்டு அடிக்க ரெண்டு மூணு பேரு, நம்ம செலவு பண்றோம் பாரு. ஆர்டர் கூட என்ன பார்த்து கேட்கறா, அவரை பார்த்து இல்ல கேட்கான். ஓஹோ, தோரணைக்குதான் அப்ப முக்கியத்துவம் போல இருக்கு.
0: தம்பி என்னப்பா யோசனை பண்ற, கைய கழுவிட்டு வாப்பா, சாப்பிட்டுட்டே பேசுவோம். ரெண்டு செட்டு பூரி, ஆளுக்கு ஒரு செட்டு போதும். ரெண்டு செட்டு சப்பாத்தியும் கொண்டு வந்துருங்க. ஆமா, எனக்கு வெண்ணி வைங்க, அவருக்கு எது வச்சாலும் பிரச்சனை இல்ல.
1: ஏய், கை கழுவிட்டு வர்றதுக்குள்ள 197 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. இதோட நிறுத்துறது மாதிரி அண்ணங்கிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி வெளிய கூட்டிட்டு போயிடணும். ஏனே ஆர்டர் பண்ணிட்டீங்களானே?
0: ஆமாப்பா ஆமாப்பா, இருப்பா இருப்பா. அண்ணா பூரி செட்டு கொண்டு வச்சாச்சு பாரு, சுட சுட இருக்கு பாரு, கிழங்க பாரு.
1: ஏனே சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டுன்னு.
0: ஏ பிச்சிட்டேன்பா, கிழங்க வேற ஊத்திட்டேன்.
1: ஆத்திரத்தை பாரு மனுஷனுக்கு. ஏனே நீங்க கூட வந்த உடனே கோயில் சம்பந்தமா ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா?
0: ஆமாப்பா ஆமாப்பா, அதான் சொல்லணும்னு நினைச்சேன். தம்பி, வரக்கூடிய ஆடி மாசத்துல குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மக்கள் வந்து சிறுதானிய ரீதியாக பதார்த்தங்கள், கஞ்சி வைத்தல், இந்த மாதிரி இதை அவங்க வந்து பயன்படுத்துற மாதிரி அண்ணனுடைய பரப்புரையை வந்து பரவலாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஆடி பிறக்கிறதுக்கு முன்னால உங்க ஊர்ல ஒரு பரப்புரை பண்ண முடியுமா? எப்படி
1: இல்லே பரப்புரை எல்லாம் பண்றதுக்கு ரெடிதாம்னே, ஆனா அண்ணன் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்களா?
0: தம்பி, அதான்ப்பா சொல்ல வந்தேன், நிறைய ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, அதுல கொஞ்சம் காசை சோழ ரீதியா ஒரு கஞ்ச வச்சு விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: பாரு மனுஷன, எவ்வளவு உயர்ந்த எண்ணம் பாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய காசுல அவருக்கு போக மிச்சம் இருக்கிறத, அதுவும் சிறுதானிய பதார்த்தங்களை மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படிங்கிற ரீதியில கை காசு இல்ல அள்ளி போடுறாரு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவில் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். குமரி பண்பலை 101 நாம் இனி கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: இன்றைய காலை பொழுதில் குறும்புகளால் மனதை நிறைவு செய்ய வரும் அரும்பை சந்திக்கலாம்.
3: நந்தி மரப்படு நந்தந்து நந்தது நந்தைய மரப்படு நந்து ஏன்னாச்சு செல்வம் செவி செல்வம் அச்சுவல்வம் எல்லாம் தலை என்ன செய்யறாரே நான் செய்தார் எல்லாருக்கும் சான்றவுக்கு போய் அவளுக்கு மனம் செய்கிறான் மனைவி சேர்ந்தார் இன்னும் சேர்ந்துட்டு போவார் தத்தனை தூரும் மடக்கினி வாழ்ந்ததுக்கு கத்தனை தூரும் மடிவு அன்பும் வளரணும் அன்பும் வரணும்.
1: இந்த திருக்குறள் சொன்ன செல்லக்குட்டியின் பெயர் என்ன?
3: பிரணவ்.
1: பிரணவ், உங்க ஊர் இது?
3: தம்பத்துக்கோணம்.
1: பிரணவ் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: அப்பா, அம்மா, அண்ணன், தாத்தா, பாட்டி.
1: அவங்க பேர்லாம் எங்களுக்காக சொல்றீங்களா?
3: ஓகே. அப்பா பேரு அரவிந்த், அம்மா பேரு காந்தி, அண்ணன் பேரு தருண், தாத்தா பேரு பாட்டி பேரு சுந்தர்.
1: என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
3: எக்காச்சி.
1: பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆகுது?
3: 4 வயசு.
1: உங்களுக்கு அண்ணனா பிடிக்குமா?
3: ஆமா.
1: அண்ணன் கூட விளையாடுவீங்களா?
3: என்னெல்லாம் விளையாடுவீங்க? பால் வச்சு விளையாடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூலுக்கு யார் ரெடி பண்ணி விடுவாங்க? உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா?
1: ஆமா. மேம் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க பிள்ளைக்கு?
3: ஆட்டி சூடி அறம் செய்ய விரும்பு ஆர்வத்தை தான் ஏ ஒரு கரவை ஏ ஒரு விளக்கே.

0: ஊக்கம் எடுக்க வீரன் என்ன பெய்களை எய்பது எழுச்சி அயமுண்டுவன் ஒப்பதோருக்கு ஒரு வர ஒரு அவன் பேசி அக்கம் சுருக்கில் அவையார்.
1: அழகா ஆத்திச்சூடி சொல்லிட்டீங்க, எழுதுனது யாரு அப்படிங்கறதையும் அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
0: தமிழ்.
1: இப்ப குட்டி பையனா இருக்கிறீங்க, வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க?
0: போலீஸ்.
1: ஓகேம்மா, சூப்பர். நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள்.
0: தேங்க்யூ.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

இந்த குறும்புகளான பட்டாம்பூச்சிகள் அப்படிங்கிற நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக இன்றிரவு 8:05 காத்துட்ருக்கு. சிறுவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. சரி நேர்களே, இன்றைக்கான நேரலை நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கையும் உங்கள் தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திடலாமா? 0465522 என்ற இணைப்பு எண்ணோடு 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. அலைபேசி எண் 8903-2579.

0: நேர்களை இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் மூட்டு வலியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். இன்று இரவு 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் கதிரவன் அவர்கள். நேர்களை இன்று இரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வணிகத்தில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், வேளாண் நிலையில் பங்கேற்கிறார் தாழக்குடியை மகராஜன் அவர்கள், தொடர்ந்து அமுது சிறப்பி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல் தகவல்களை தருகிறார் திங்கள் சந்தை கால்நடை மருந்தக கால்நடையை உதவி மருத்துவர் ஜிமி கரோலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது

வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடு

0: இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7

0: மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.10 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:26. சேவை செய்திகள் கேட்கும்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

தம்மத்து கோணம் வளர் நகர் ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கல் திரையீடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4 மணிக்கு திரையீடு வாசிப்பு, இரவு 8 மணிக்கு பால் பணிவிடை, நாளை காலை 6:30 ஐயாவுக்கு பால் பணிவிடை. மின்தடை பற்றிய அறிவிப்பு. மீனாட்சிபுரம் 110/11 KVSS உப மின் நிலையத்தில் மாதாந்திர சிறப்பு பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் கோட்டார், வடிவீஸ்வரம், மீனாட்சிபுரம், கணேசபுரம், இடலாக்குடி, ஒழுங்கனசேரி, தழியபுரம், சரலூர், ராஜபாதை, கரியமாணிக்கபுரம், செட்டிக்குளம் சந்திப்பு, சர்க்குணவீதி, ராமன்புதூர், வெள்ளாளர் காலனி, சவேரியார் கோயில் ஜங்ஷன் மற்றும் ராமவர்மபுரம், இந்து கல்லூரி வேதநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நாளை

காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. மேலும் மின் பாதைகளில் மின்னோட்டம் இருக்காது என்று கருதி பொதுமக்கள் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், பராமரிப்பு தினத்தன்று மின் பாதைக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்கு மற்றும் பழுதடைந்த மின் கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கும் வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத்தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்களிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகளை குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 944547706 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விடுதி மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை மேற்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம் எனவும், வரப்பெறும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:30. மன்னரும் மந்திரியும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா?
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: ஏஐ தொழில்நுட்பமே, எனது கேள்விக்கு பதில் கூறு. இன்று மந்திரியார் என்னுடன் விவாதமிட்டு சண்டையிடுவாரா மாட்டாரா? இது எனது முதல் கேள்வி. இந்த அமரேந்திர பாகுபலி இந்த வருடம் என்னை ஊருக்கு அழைப்பானா மாட்டானா? இது எனது இரண்டாவது கேள்வி. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் எனக்கு இப்போதே விடை கிடைத்தாக வேண்டும்.
1: மன்னா மன்னா, ஒரு பேராபத்து, நமக்கு தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது.
2: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? வெயில் சுட்டரிக்கப் போகிறதா, இல்லை வருண பகவான் நம்மை மறந்து விடுவாரா?
1: இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்கிறார்களே, அந்த ஏஐ தான் நம் நாட்டு தண்ணீரை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறதா?
2: என்னது இந்த ஏஐ? ஏஐக்கு என்ன வாய் இருக்கிறதா, இல்லை தொண்டை இருக்கிறதா? அது எப்படி தண்ணீர் குடிக்கும்? ஒருவேளை அதற்கு செரிமான பிரச்சனை ஏதும் இருக்குமோ?
1: அப்படி இல்லை மன்னா. மக்கள் போனில் ஏஐ சாட்டிடம் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அதை இயக்கும் பெரிய கணினிகள் பயங்கரமாக சூடாகின்றனவா? அந்த சூட்டை தணிக்க லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை பாய்ச்சுகிறார்கள். அது குடிக்கும் தண்ணீர்.
2: ஓஹோ, அப்படி கதை. மக்கள் அப்படி என்னதான் அந்த கணினியிடம் கேட்கிறார்கள்? அந்த கணினி யோசித்து யோசித்து அதன் மூளை சூடாகும் அளவிற்கு அந்த அளவிற்கு புத்திசாலித்தனமான கேள்விகளை கேட்கிறார்கள்.
1: ஆமாம் மன்னா, ஆமாம். நாளை பரீட்சை, நான் படிக்காமல் பாஸ் ஆவது எப்படி, என் மனைவிக்கு தெரியாமல் நான் எப்படி பிரியாணி சாப்பிடுவது போன்ற உலகமகா தத்துவ கேள்விகளை தான் கேட்கிறார்கள் மன்னா.
2: ஆட பாவமே, இந்த மொக்கை கேள்விகளுக்கான நமது குடித்தண்ணீர் வீணாகிறது.
1: அதற்கு மட்டுமல்ல மன்னா, ஆயிரக்கணக்கான ஏஐ மாதிரிகள்

0: உருவாக்கவும் இயக்கவும் லட்சக்கணக்கான சர்வர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கணினிகள் உருகாமல் தடுக்க பாஷ்பமாதல் குளிர்விப்பு, அதாவது எவாப்பரேட்டிவ் கூலிங் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதில் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் செலவாகிறது.
1: ஓஹோ, இப்போதுதான் விஷயம் புரிகிறது மந்திரியாரே.
0: இரண்டாவது, இயங்குவதற்கு கூடுதல் மின்சார பயன்பாடு தேவைப்படுகிறது. இதனால் இதை தயாரிக்கும் அனல் மின் நிலையங்களை குளிர்விக்க தண்ணீர் தேவை. மூன்றாவது, கணினிகளில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ சிப் மற்றும் அதில் பயன்படுத்தப்படும் சிலிக்கான் தட்டுகள் தயாரிப்பிலும் தண்ணீர் அதிகம் தேவைப்படுகிறது. அதாவது கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் இதில் செலவாகிறது மன்னா.
1: அதெல்லாம் சரிதான் மந்திரியாரே. கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு கேள்விக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்பதை கணக்கிட்டு கூறும்.
0: படி மன்னா, நீங்கள் ஏடம் கேட்கும் ஒவ்வொரு 10 முதல் 50 கேள்விகளுக்கும் அது தோராயமாக 500 மில்லிலிட்டர் தண்ணீரை, அதாவது ஒரு பாட்டில் அளவு தண்ணீரை மறைமுகமாக குடிக்கிறதா?
1: அப்படியானால் இதன் பின்விளைவு எப்படி இருக்கும்?
0: பின்விளைவுகள் மிக பயங்கரமானவை மன்னா. மக்கள் குளிக்க தண்ணீர் இல்லாமல் எல்லோரும் ஏஐ கொடுக்கும் குளிக்காமல் மணப்பது எப்படி என்ற டிப்ஸை தான் பின்பற்ற போகிறார்கள். பயிர்களை பயிரிட தண்ணீர் இருக்காது. நாம் தக்காளிக்கு பதிலாக போன் டிஸ்பிளேவை தான் கடித்து சாப்பிட வேண்டியிருக்கும்.
1: இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் மந்திரியாரே. இனிமேல் யாரும் ஏஐயிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்க கூடாது என்று சட்டம் போடுங்கள். இனி யாராவது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஏஐயிடம் கேட்டால் அவர்களின் வீட்டில் இருக்கும் தண்ணீர் குடத்தை பறிமுதல் செய்து விடுங்கள். எந்த வீட்டில் அதிகம் ஏஐயிடம் கேள்வி கேட்கிறார்களோ அந்த வீட்டிற்கு தண்ணீரே கிடையாது என்று கூறிவிட வேண்டும்.
0: சபாஷ் மன்னா, நல்ல யோசனை. அப்படி என்றால் முதலில் நமது அரண்மனைக்கு தான் தண்ணீரை கட் செய்ய சொல்ல வேண்டும். மன்னர் தான் ஏஐயிடம் 1008 கேள்விகளை தினமும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்ன மந்திரியாரே, எங்கே எனது வாள்?
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: நேரம் இப்போது 7:35.

நம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் விதை, முயற்சி என்பது அதை வளர்க்கும் சக்தி. வாழ்க்கையில எந்த இலக்காக இருந்தாலும் முதல்ல நம்மள நாமளே நம்பணும். அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சோம்னா ஒவ்வொரு சிறிய அடியும் நம்மளை பெரிய வெற்றியை நோக்கி அழைத்து செல்லலாம். அதனால நம்பிக்கையோடைய செயல்படுவோம், முயற்சியோடைய முன்னேறுவோம். வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஆனா ஒவ்வொரு காலையும் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருது. அந்த தொடக்கத்திலே நம்மளுடைய நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தென்குமரி தென்னை வரவேற்போமா. சரி, தென்குமரி தென்னில முதலாவதா தேவாரா பாட்டோன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது. தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க, அனிருத் இசையில விக்னேஷ் சிவன் வரிகள் எழுதியிருக்காரு. கேட்கலாமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகா சுவாமிநாதன் அவர்களின் இன்று தகவல் விளம்பரத்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். மலர்கள் வந்து மனம் வீசுறது வந்து அது அதனோட இயல்பான விஷயம் இல்லையா? அதே மாதிரி மனிதர்கள் வந்து அன்பை பகிர்ந்துக்கிறது அவர்களோட அழகு. இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்க புன்னகைய அழகா பகிர்ந்த இன்னைக்கு நாள் முழுசுமே அழகாயிரும். சரி நேயர்களே, இன்னைக்கு பொது அறிவு கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் ஒடிசி என அழைக்கப்படும் நூல் எது? இன்றைய பொது அறிவு கேள்வி மீண்டும், தமிழ் ஒடிசி என அழைக்கப்படும் நூல் எது? கேள்விக்கான பதில் என்ன யோசிச்சுட்டே இருங்க. சிங்கமான் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். விவேகாவின் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஷான் மற்றும் மேகா பாடியிருக்கும் பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
3: நேர்களை தென்குமரி தென்னில இனி நாம் கேட்கலாம்.
4: தேதியும் செய்தியும்
5: இன்று ஜூலை மாதம் 7 தேதி.
6: சர்வதேச சாக்லேட் தினம் இன்று.
5: மாயன் இன மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே சாக்லேட் கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது.
6: பின் 1550 ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி ஐரோப்பிய மக்கள் இந்த உலகிற்கு சாக்லேட்டை அறிமுகப்படுத்தியதாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன.
5: இந்த நாளைத்தான் தற்போது நாம் உலக சாக்லேட் தினமாக கொண்டாடி வருகிறோம்.
6: சாக்லேட்டில் கெஃபைன் என்கிற மூலப்பொருள் உள்ளது. இது மூளையின் செயல்பாடுகள் அதிகரிக்க உதவுகிறது.
5: உடலில் தேவையில்லாமல் இருக்கும் கொழுப்புகளை சாக்லேட் கரைக்கும் மற்றும் இருதயம் தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் வராமலும் தடுக்கும்.
6: இந்திய விடுதலை போராட்ட வீரர் இரட்டை மலை சீனிவாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
7: வெள்ளி பன்னி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.
5: 1859 ஆண்டு இதே நாளில் சென்னை மாகாணத்தில் பிறந்த திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஓர் இந்திய அரசியல்வாதியும் சமூக சீர்திருத்தவாதியும் வழக்குரைஞரும் ஆவார்.
6: சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக 1923 ஆண்டு முதல் 1939 ஆண்டு வரை இருந்த இவர் ஆதி திராவிட மக்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு, கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, பஞ்ச

0: உரிமை நில ஒதுக்கீடு போன்றவற்றை வலியுறுத்தியதோடு மது ஒழிப்பு தீர்மானத்தையும் கொண்டு வந்தார்.
1: இவரது பணிகளை பாராட்டிய பிரிட்டிஷ் அரசு இவருக்கு ராவ் சாஹிப், திவான் பகதூர், ராவ் பகதூர் ஆகிய பட்டங்களை அளித்து இவரை சிறப்பித்தது.
0: திருவிக்க அவர்கள் திராவிட மணி எனும் பட்டத்தை இவருக்கு வழங்கி இவரை கௌரவித்தார்.
2: வெள்ளி பன்னி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை வடிவுக்கரசி அவர்கள் 1962 இதே நாளில் பிறந்தார்.
0: இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: MS தோனி என்று பரவலாக அழைக்கப்படும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் 1981 இதே நாளில் பிறந்தார்.
0: இந்திய தொழில்முறை கிரிக்கெட் வீரரான இவர் மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டனும் ஆவார்.
1: 2007 முதல் 2017 வரை வரையறுக்கப்பட்ட ஓவர்கள் வடிவங்களிலும், 2008 முதல் 2014 வரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் கேப்டனாக இருந்துள்ளார்.
0: 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப், 2007 ICC வேர்ல்ட் கப், 2020-2013 ICC சாம்பியன்ஸ் டிராபி ஆகியவற்றை இந்திய அணி இவரது தலைமையில் வென்றது.
1: 2010 மற்றும் 2016 ஆசிய கோப்பையை வென்ற அணிகளுக்கு தலைமை தாங்கி, 2018 பட்டம் வென்ற அணியில் உறுப்பினராகவும் இவர் இருந்துள்ளார்.
0: ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருது, பத்ம பூஷன் விருதினை பெற்றுள்ள இவர் இந்திய ராணுவத்தில் கௌரவ துணைநிலை கர்னல் பதவியையும் பெற்றுள்ளார்.
1: இந்தியாவில் முதல் தடவையாக 1896 இதே நாளில் பம்பாயில் திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: திருவிதாங்கூர் அரசை உருவாக்கி அதனை பல ஆண்டுகளாக திறம்பட வெற்றிகரமாக ஆண்டு வந்த மன்னர் மார்த்தாண்டவர்மா அவர்கள் 1758 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: தேதியும் செய்தியும்
4: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
5: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்,
4: தோல் நோய்கள்,
5: வயிற்று செரிமான கோளாறுகள்,
4: மூட்டுவலி வாதம்,
5: சுவாச கோளாறுகள்,
4: மூலம்
5: தலைவலி மைக்ரேன்,
4: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
5: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
4: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
5: 9443693100.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம், இதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் ஒடிசி என அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான பதில் மணிமேகலை. இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்வாங்க. மணிமேகலை 50 தமிழ் காப்பியங்கள்ல ஒன்று. இந்த காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ் சமுதாயத்தின் கோட்பாடுகளை காலம் கடந்து தெரிவிக்கக்கூடிய தக்க சான்றுகளாக விளங்குது. மணிமேகலை வந்து ஒரு பக்த காப்பியம். காப்பிய தலைவி மணிமேகலை, கோவலன் மற்றும் மாதவியின் புதல்வி. இந்த காப்பியம் முழுவதுமே பெண்ணின் பெருமையை பற்றி பேசப்படுது. தமிழில் தோன்றிய முதல் சமண காப்பியம் இதுதான். மணிமேகலை காப்பியத்தில் உள்ள காதைகளோட எண்ணிக்கை 30, மொத்த அடிகள் 4286. அறம் என்னும் தர்ம சிந்தனை ஒன்று மட்டும்தான் நமக்கு சிறந்த துணை அப்படிங்கிறது தான் மணிமேகலை காப்பியத்தோட சாராம்சம். இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்ற 3 கருத்துக்களையும் இக்காப்பியம் அழுத்தமாக கூறுது. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சர்வம் திரைப்பட பாடல், யுவன் சங்கர் ரஜா இசையமைத்து பாடியிருக்காரு, பா விஜயின் வரிகள்.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: Pondicherry Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
6: தென்குமரத்தில் அடுத்ததா நெடுஞ்சாலை திரைப்பட பாடல் மதுஸ்ரீ பாடியிருக்காங்க. சி சத்யாவின் இசையில் மணி அமுதவன் வரிகள்ல.

0: இரண்டு 13.54 அடி, பொய்கை அணை 16.10 அடி, மாமல்லத்துறையாறு அணை 38.88 அடியாக காணப்படுகிறது.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
4: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
3: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
4: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
4: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
3: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
4: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றுமன்றில் இன்று காலை 12:10 சொல்லாட திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் பசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
5: மாபெரும்
6: கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று காலை 8:30 சரம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேர்களை தென்குமரி தென்னங்கினி தலைவா திரைப்பட பாடல் மேகா விஜய் பிரகாஷ் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ் இசையில நாமோதுகுமாரின் வரிகள்ல.

0: 1-0 victory over Portugal. Belgium beat US 4-1 to enter the quarterfinals. And with that, we end the morning news. Have a nice day.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:30.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
7: எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ளே அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியான். 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னென்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சுவிடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டையாக ஆகிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் 5-5 சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

0: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரலை குமரி பண்பலை 101 நாம் இனி கேட்போம்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
3: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
2: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை சிகண்டிகம். இந்த வார்த்தை வேணா வித்தியாசமா இருக்கலாங்க, ஆனா இதற்கு பொருள் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா சேவல். எதுக்கு சேவலுக்கு சிகண்டிகம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் தெரியுமா? சேவலோட தலையில இருக்கக்கூடிய கொண்டை இருக்கு இல்லையா, அந்த கொண்டையை குறிக்கிற சொல்லுக்கு பேரு சிகண்டி. அதனாலதான் சேவலை சிகண்டிகம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
3: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். பொழுது புலருவதை ஊருக்கே அறிவிக்க தன் செந்நிற சூட்டினை நிமிர்த்தி அந்த சிகண்டிகம் உறக்க கூவியது. பொழுது புலர்ந்தத ஊருக்கெல்லாம் சொல்றதுக்காக யாரு கூவினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேவல் கூவிச்சு. சோ இதுல சிகண்டிகம் அப்படிங்கறது சேவலை குறிக்குது.
2: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
3: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் பிரிகாரியஸ். PRECARIOUS பிரிகாரியஸ் அப்படின்னா அன்ஸ்டேபிளா இருக்கிறது அல்லது அன்சர்டைனா இருக்கிறது, நிலையற்ற உறுதியற்ற அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது.
2: தி ஓல்ட் லேடர் ஃபெல்ட் பிரிகாரியஸ் அப்படின்னா அந்த பழைய ஏணி ரொம்ப உறுதி இல்லாம இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம்.
3: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
2: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குங்க. மருதாணி பிடிக்காதவங்க யாராவது இருப்போமா? எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, அந்த வாசம் அந்த மனம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மருதாணி இலைய நாம பறிக்கும் போதெல்லாம் அது ஒண்ணும் செய்யாது, நம்ம கையெல்லாம் சிவக்காது. அதுவே அந்த மருதாணி இலைய நாம அரைக்க அரைக்கவே பார்த்தோம்னா நம்ம கையெல்லாம் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கையில கால எல்லாம் வச்சு நாம அதை ரசிப்போம் இல்லையா அந்த கலரை. சோ எதனால அந்த மருதாணி இலை இப்படி சிவக்குது, அதுவும் குறிப்பா அரைக்கும் போது ஏன் இப்படி சிவக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கோ.
3: மருதாணி இலையில இருக்கக்கூடிய லாசன் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் நம்ம கை சிவந்து போவதற்கான முக்கியமான காரணம். செடியில இருக்கிற வரைக்கும் இந்த மூலக்கூறுகள் கிளைகோசைடு அப்படிங்கிற நிலையில பிணைக்கப்பட்டிருக்கு, அதனால சிவந்த நிறம் வெளிப்படாது. நாம இலைய அரைக்கிறப்ப அந்த தாவர செல்கள் சிதைக்கப்பட்டு நீர் மற்றும் காற்றுல உள்ள ஆக்சிஜனோட வினை புரிந்து சாயம் வெளிப்படுது. இந்த அரைச்ச இலைய நாம கையில வைக்கிறப்ப நம்மளுடைய ஸ்கின்னோட மேல் அடுக்குல உள்ள கெரட்டின் அப்படிங்கிற புரதத்தோட இந்த லாசோன் மூலக்கூறுகள் வலுவான பிணைப்பை ஏற்படுத்துது.
2: நம்மளுடைய உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் கூட தடிமனா இருக்கும். அதே மாதிரி அங்கதான் கேரட்டின் வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மருதாணி வைக்கிறப்போ அது ரொம்பவே டார்க்கா திகா அழகா சிவப்பா பிடிக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம மருதாணி வச்சு எடுத்து உடனே வாஷ் பண்ணிட்டு பார்க்கும் போது நம்ம கை வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 24 மணி நேரமோ இல்ல ஒரு 2 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து ஆக்சிஜனை அடைஞ்சு இன்னும் கொஞ்சம் அடர்ந்த சிவப்பு அல்லது பழுப்பு நிறமா கூட மாறும். இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸ்ல முதலாவதா வரப்போற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாயி. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சொர்ணலதா அருண்மொழி பாடியிருக்காங்க. இளைய கம்மன் வரிகளை

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: கே எக்ஸ்பிரஸ்ல அடுத்ததா ஸ்டார் திரைப்பட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருக்காங்க. ஏ ரகுமான் இசையில் பிரிசுடனின் வரிகளில்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: கே எக்ஸ்பிரஸில் இனி சொன்னலதா விஜய் யேசுதாஸ் கைலேஷ்கர் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பீமா திரைப்பட பாடல்.

கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் மனு ஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: உங்கள் இதயங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 9:02. தன்னம்பிக்கை என்பது தொடக்கத்துல ஒரு சின்ன செடி மாதிரி, அது ஆரம்பத்துல யார் வேணாலும் வெட்டிவிடலாம். அதுவே ஆழமாக வளர்ந்து விட்டால், அகலமாக படர்ந்து விட்டால் அந்த நம்பிக்கை விருட்சத்தை எவராலும் வெட்ட முடியாது. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. மனதில் மலர்ந்த பாடலை மலர்ந்த புன்னகையோடு உலகம் கேட்க செய்யும் நேரம் வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. முன்னிணைப்பாக 046652. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க, 8903257039. வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில உங்கள் குரலால் இணைந்திடுங்கள். வானொலி வழி வசந்த காற்று வீச வரக்கூடிய முதல் நேயர் யாரு எங்கிருந்து கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
2: வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
3: நான் கேட்கிற பாடல் வந்து திரையரங்கத்துக்கு சினிமா பார்க்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாருங்க. படத்தோட பேரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். பாடல் தொடங்கும் வரிகள் சினிமா பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் தியேட்டருக்கு வாங்க.
2: ஓகே சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
3: நன்றி, வணக்கம்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பந்தலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: இணைப்பு தொலைபேசி வழி நீயர் விருப்பம் நீரலே. நிகழ்ச்சி எல்லாம் அடுத்ததா யாரு என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராம ஜேம்ஸ் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம். ஓகே சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி சார்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 9:16 ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101ல நீயர்கள் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நீயர் விருப்ப நேரலை. நேரலையில அடுத்து யாரு, எந்த ஊர்ல இருந்து, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிப்பில இருக்கிறீங்க.

0: கேடு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆடிவெள்ளி.
1: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததா வரக்கூடியவங்க என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. ஹலோ.
0: சார் சொல்லுங்க சார். கேக்குது சார்.
3: கேக்குதா மேடம்?
0: கேக்குது சார், நல்லா கேக்குது.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்.
3: இது சின்னதாய் படத்துல இருந்து ஏரிக்கர மேலிருந்து பாட்டு கொடுத்துருக்கு.
0: சரிங்க சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு நன்றி சார்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: தாமர பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: குளிர்குறிச்சியில இருந்து சித்ரா.
0: சித்ராமா, சித்ராமா உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: சொல்லாத மனம் சின்னம் படத்துல இருந்து
0: இன்னிசை பாடி வரும் அந்த பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி.

0: சாதாரணத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: பாடல் மனதை தொட்டால் புன்னகை தானாகவே பூத்துவிடும். நினைவுகள் இசையோடு நினைந்தால் நேரமும் இனிமையாக கடந்துவிடும். உங்கள் இதயத்துக்கு பிடித்த பாடலை உங்கள் மனதுக்கு பிடித்த தருணத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். குமரிப்பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: குங்குமப்பூவே
2: அந்த படத்தை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றிமா.
3: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நீரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். தொலைபேசி வழி நீர் விருப்ப நீரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம்.
0: ஓகேமா, நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: ரோஜா படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை.
0: சின்ன சின்ன ஆசை, அந்த படலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாமா?
4: கண்டிப்பா
0: கண்டிப்பா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு

0: வயது என்பது வெறும் எண் மட்டும்தாங்க. மனம் மட்டும் என்றும் இளமையாக இருந்தா வாழ்க்கையே ஒரு இனிய கொண்டாட்டம் தான். அந்த இளமையின் உற்சாகத்தையும் இனிய நினைவுகளையும் மனதை வருடும் பாடல்களையும் உங்களோடு கொண்டு வருகிறோம். இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சாந்தி அம்மா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: திருப்பாச்சி படத்துல இருந்து
0: சரிங்கம்மா. நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.

0: ராம அண்ணன் தம்பிடா.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், தாளக்குடி ஏ மகாராஜன் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல், திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மனோகரன், நாங்குநேரி வட்டம் காரியாவளம் இருந்து பேசுறேன்.
0: உங்களுடைய பேரு?
1: மனோகரன்.
0: மனோகரன். மனோகரன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல்? சரிங்க சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
2: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
3: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு?
4: விவசாய

0: இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு வலியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணுநந்தன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

0: உங்கள் ஒவ்வொரு அழைப்பும் எங்களுக்கு உற்சாகம். உங்கள் ஒவ்வொரு புன்னகையும் எங்களுக்கு பரிசு. நிறைவு பெறுகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு

0: நடத்துகிறார். தலைநகர் டில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 தொடரில் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. காற்றின் சிறகில் இசையை வந்து இதயங்களில் இடம் பிடிக்கும் குரல் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 10:02. சொல்லாடல் திருக்குறள் நேரலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.

பேசும் குரல் அறிவை வளர்க்கும் சொற்கள், சிந்தனையை செம்மைப்படுத்தும் நேரம் ஆரம்பமாகிறது. சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. முன்னிணைப்பாக 046552. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க, 8903257039. சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி மொத்தம் 4 சுற்றுகளை கொண்டது. முதல் சுற்று திருக்குறளும் அதன் பொருளும். நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு குறளையும் அதன் பொருளையும் சொல்ல வேண்டும். இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு. ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தையும் இறுதி

0: எழுத்தையும் கூறுவோம். நீங்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது அழகு தமிழ் சொல் அறிவோம். நான்காவது சுற்று, கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிற மொழி கலவாமல் தமிழில் பேச வேண்டும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? முதல் சுற்று வந்து திருக்குறளும் அதன் பொருளும்.
1: எட்டாவது அதிகாரம் அன்புடைமை, திருக்குறள் சொல்றேன்.

0: அந்த வார்த்தை தொடியோல்.
1: ஆமா, அது ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்க.
0: கொஞ்சம் நீங்க ஞாபகப்படுத்தி இல்லனா ஏதாவது சிந்திச்சு சொல்லலாமே. தொடியோல்
1: தொடியோல்,
0: இந்த பழைய கண்ணதாசன் பாடல்கள் எல்லாம் வரும்.
1: அது எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாதுமா.
0: சரிங்க ஐயா, இப்ப நான் ஒரு சின்ன குறிப்பு தரேன், அதை கண்டுபிடிச்சிருவீங்க.
1: சொல்லுங்கம்மா.
0: இப்போ பெண்கள் எல்லாருமே கையில அணியக்கூடியது.
1: என்னம்மா?
0: பெண்கள் எல்லாருமே கையில அணியக்கூடியது
1: வளையம்மா.
0: வளையல்.
1: வளையல்.
0: அப்போ தொடியோல் அப்படின்னா வளையல். வளையல் அணிந்த,
1: வளையல் அணிந்த கரமாமா.
0: வளையல் அணிந்த பெண். சரிங்க சார். தொடியோல் அப்படின்னா வளையல் அணிந்த பெண். இது வந்து குறுந்தொகையின் உள்ள தலைவியை குறிக்கும் போது தொடியோல் மெல்லடி அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. தோள்வளை அணிந்த பெண்ணின் மென்மையான அடிகள் அப்படின்னு இந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரிங்க ஐயா, அடுத்து நான்காவது சுற்று. நான்காவது சுற்று வந்து பிற மொழி கலவாமல் பேச வேண்டும். உங்களுக்கான தலைப்பு மன்னிப்பு.
1: மன்னிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு பூ மன்னிப்பு தான். காரணம், மன்னிப்பதனால் பல ஆயிரம் வருடங்கள் நாம் வாழ்ந்து. ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. மன்னிக்க தெரிந்த மனமே மனம் பெரிய அறிஞர்களெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஆனால் மன்னிப்பை நாம் என்றுமே கடைபிடிக்கவில்லை. மன்னிப்பினால் நம்முடைய தரம் என்றுமே குறைவதில்லை, எந்த காலத்திலும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுடைய மகத்தான பண்பு. மகாத்மா ஒரு மகாத்தான பண்பு. மன்னிக்க தெரிந்த மனம் ஒரு இறை அவசித்த மனம். ஆகையால் மன்னிக்கும் குணம் எல்லோருக்கும் இருக்கும் வேண்டும் என்று வாய்ப்பளித்த குமரி பண்பளைக்கும் அன்பு சகோதரிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த
0: சிறப்பு ஐயா, அருமையாக பேசுறீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்களை.
1: நன்றி அம்மா.
0: நன்றி சார்.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளி. தலைவா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்கலாம்.
6: தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா.

0: பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம் ஐயா.
1: நான் வேலூர் மாவட்டம் பட்டடி பகுதியிலிருந்து சொல்றேன்
0: ஐயா. திருக்குறளும் அதன் பொருளும் இதுதான் முதல் சுற்று.
1: ஆமா, அருமையான இன்னைக்கு வந்து
0: உங்களுடைய இணைப்பு சரியாக கிடைக்கவில்லை ஐயா.
1: இப்ப கேக்குதுங்களா?
0: இப்ப தெளிவாக கேக்குது.
1: அதாவது பொருட்பால் அந்த அதிகாரத்துல குறள் எண் 793 நட்பியல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. இதனுடைய அர்த்தம், ஒருவருடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் குறைவற்ற சுற்றத்தையும் ஆராய்ந்து அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறள் மீண்டும் ஒரு முறை, குணமும் குடுமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்திதியாக்க நட்பு.
0: அருமையா, திருக்குறளும் அதன் பொருளும் அழகாக சொல்லிட்டீங்க. இரண்டாவது சுற்றுக்கு போகலாமா?
1: போலாம், சொல்லுங்க மேம்.
0: இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு. ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் கூறுவோம். நீங்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான வார்த்தை கால தொடங்கி இம்ல முடியும். கா குறில் கா, கால தொடங்கி இம்ல முடியும். 5 எழுத்துக்களை கொண்ட வார்த்தை.
1: கால ஆரம்பிச்சு
0: இம்ல முடியும்.
1: இதற்கான குறிப்பு?
0: குறிப்பு எல்லோர் வீட்லயும் இருக்கக்கூடியது, ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும்.
1: ஆனால்
0: சரியான பதில், வாழ்த்துக்கள் ஐயா.

0: மூன்றாவது சுற்று அழகு தமிழ்ச்சொல் அறிவோம்.
1: கண்டிப்பா
0: நீங்க தயாரா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா தயாரா இருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கான அந்த வார்த்தை ஒலியல்.
1: என்னது?
0: ஒலியல்.
1: ஒலியல்.
0: ஆ, ஒலியல்.
1: ஓ, இதற்கான குறிப்பு?
0: குறிப்பு வந்து நல்ல மனம் வீசக்கூடியது.
1: மல்லிகை.
0: மல்லிகை என்னது?
1: மல்லிகை பூ.
0: பூ. அப்போ அது மலர்.
1: மலர். ஓ, பூ. ஓகே, மலர். மலர்.
0: அந்த மலர் வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாதிரி. மலர் மாலை.
1: மலர் மாலை. மாலை.
0: ஒலியல் அப்படிங்கறது வந்து மலர் மாலை. சங்க இலக்கிய பாடல்கள்ல வந்து மல்லிகை ஒலியல் சூடினார் அப்படின்னு இந்த வரி வந்து இடம்பெற்றிருக்குது.
1: ஓ, சிறப்பு, சிறப்பு.
0: நான்காவது சுற்று பிற மொழி கலவாமல் தமிழில் பேச வேண்டும். உங்களுக்கான தலைப்பு ஒற்றுமை.
1: இந்தியா, பாரத நாடு, ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் பிற நாடுகளை விட தனித்துவமாக மேம்பட்டு இருக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமைக்கு சிறந்த கதையாக நான்கு மாடுகளினுடைய கதையும் சொல்லுவாங்க. வாழ்க்கையில நம்ம அனைவரும் ஒற்றுபட்டால் நிச்சயம் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்புற அமையும். ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறது நிகழணும் அப்படின்னா நிச்சயமாக ஒற்றுமை தேவை. சல்லிக்கட்டு அப்படிங்கிற போராட்டத்தை இளைஞர்களினுடைய ஒற்றுமையினாலதான் நம்ம மீட்டெடுத்தோம். அது மட்டும் இல்லாம அண்டை நாடுகள்ல போர் சமயங்கள்ல நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டதுனாலதான் நிச்சயம் நம்ம வெற்றியும் கண்டோம். வாழ்க்கையில் ஒன்றுபட்டோ எப்பொழுதுமே சிறப்புற வாழ்ந்து சாதிச்சிருக்கிறாங்க. இதுவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக நாம் தேசத்திற்காக உழைப்போம், பாடுபடுவோம்.
0: அருமை, அருமை ஐயா. ஒற்றுமை அப்படிங்கிற தலைப்புல அழகாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் நீங்க வந்து பேசுனீங்க. வாழ்த்துக்கள்.
1: வேலூர் சந்திரசேகர் விடை பெறுகிறேன். மிக்க நன்றி.
0: நன்றி ஐயா.

0: மொழியையும் திருக்குறளின் பெருமையையும் உங்கள் அற்புதமான பங்கேற்பையும் ஒன்றாக இணைத்த சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 10:30. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்
5: என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே. தனது கனிந்த வாழ்வின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் மகுடாட்ட கலையில் மகுடம் சூட்டியவர், மாணிக்க மகுடம் சூட்டியவர் வந்திருக்கிறார். அவரிடம் பேசி அவருடைய கலை அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: நீங்க ஒரு மகுடாட்ட கலைஞர் நாங்க கேள்விப்பட்டோம் சார். உங்களுடைய கலை அனுபவங்களை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இளமை காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சார்?
2: தெரிஞ்சுக்கலாம். என் பேர் எம் மாணிக்கம். எனது சொந்த ஊர் தென்காசி அருகிலே இருக்கின்ற மேலகரம் சிந்தாமணி. இப்போ இருப்பது வடக்கன்குளம். மகுடாட்ட பாட்டுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். எனது சின்ன வயசுல சிந்தாமணி என்ற கிராமத்தில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் கல்வி படித்தேன். அதற்கு பின்னால் படிப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தினால் எங்கள் அப்பா கூட எங்கள் சொந்த தொழிலாகிய இந்த கனியான் கூத்து மகுடாட்ட பாட்டுக்கு நான் எங்கள் அப்பா கூட போய்கிட்டு இருந்தேன். 25 வயசுக்கு பின்னால் என் சொந்தத்தில் நானாவே ஒரு செத்து சேர்த்து கிராமிய கலை தொழிலை பண்ணிக்கிட்டு இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
1: 5 வருடம் படிச்சிருக்கீங்க. எந்த வயதுல அப்பாவோட வந்து இந்த மகுடாட்ட கலைக்குள்ள இணையறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு சார்?
2: எனக்கு ஒரு 15 வயசுல இருந்து எங்க அப்பா கூட போறேன். அதுக்கு முன்னால கொஞ்சம் வெக்கப்படுவேன், கூச்சப்படுவேன்.
1: எதனால?
2: நான் மக்களை பார்த்த உடனே அந்த சபையில போய் நின்று எப்படி நம்மளும் படிக்கிறது, நம்மளே சின்ன பையன் என்ன செய்யறது என்று வெக்கப்படுவேன். அதுக்கு பிறகு போக போக எங்க அப்பா தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாரு. இந்த தொழிலுக்கு வந்தா நல்ல முறையில எல்லாமே சாப்பாடு நல்லா கிடைக்கும், என் கூட வா அப்படின்னு எங்க அப்பா கூட அப்படியே அந்த படிப்பு அறிவை அதோட நிப்பாட்டிக்கிட்டேன். அடுத்தால எங்க அப்பா கூட இருந்தேன், அந்த தொழிலுக்கு கூட போய்கிட்டு இருந்தேன்.
1: மகுடாட்ட கலையில முத சேரும் போது என்னவா சேர்ந்தீங்க சார்? நீங்க
2: என்னவா செய்தேன்னா, எங்க அப்பா எப்படிலாம் படிச்சாரு, அவள் என்ன கதையெல்லாம் எப்படி எந்த கோயில்ல என்ன செய்தில படிக்கிறாருங்கிறது அதை நான் பின்பற்றிக்கிட்டே இருந்தேன்.
1: கவனிக்கிறதுக்காக நீங்க கூட போவீங்க?
2: ஆமா.
1: அதுல வந்து உங்களுடைய பங்கு ஒண்ணும் கிடையாது?
2: ஒண்ணும் கிடையாது,
1: சும்மா வேடிக்கை பாக்குற மாதிரி. அந்த மகுடாட்ட கலையில முத நாள் நீங்க போனீங்க, எந்த ஊருக்கு நீங்க போனீங்க சார் முத நாள்?
2: தென்காசி பக்கம் ஆலங்குளம் பக்கத்துல மரதப்பபுரம் நெட்டூரு அகரம் இப்படின்னு சில சிப்பந்தி கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்ல எங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம். அவள் போற ஊர்கள் நானும் அவள் கூட பேருது. இப்படியே போய் அந்த ஊரெல்லாம் புதுப்பட்டி காசிநாதபுரம் இப்படிப்பட்ட சிப்பந்தி கிராமங்கள் ஆலங்குளம் வட்டாரம், அடுத்தல தென்காசி வட்டாரத்துல கீழப்பா ஊரு அந்த செங்கோட்டை புளியரை கரிசல் குடியிருப்பு அப்படிப்பட்ட சிப்பந்தி கிராமங்களுக்கு எல்லாம் நிறைய எண்ணியை கொண்டு அறிமுகம் செஞ்சு வச்சாரு எங்க அப்பா.
1: சரி, 15 வயதில் தொடங்கிய உங்களுடைய இந்த கலை பயணம் எப்படி வந்து அரங்கேற்றத்துக்கு வந்தது?
2: அந்த கலையில தொடங்கிற காரணம் என்னன்னா, எங்க அப்பா கூட நின்று எங்க அண்ணாச்சியும் கூட நின்னாரு. என் கூட பிறந்தவர் தனி பாடகராக ஆனார். அவர் கூட நான் மகடம் அடிச்சேன், 12 வருஷமா மகடம் அடிச்சேன்.
1: அப்பா கூட சேர்ந்து கத்துக்கிட்டு அண்ணனோட
2: கிராமிய கலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
1: அண்ணனோட நீங்க பணியாற்றின அந்த விவரங்கள் தெரியறதுக்கு முன்னாடி உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா சார்?
2: தெரிஞ்சுக்கலாம். என் கூட பிறந்த எல்லாத்துக்கும் மூத்தது பெண்ணு அக்கா. அதுக்கு முன்னால எங்க அண்ணாச்சி ஒருத்தர், அதுக்கு இளையவர் தான் இந்த பாடகருங்கிற ஐயா துறன்ட்டு நெல்லை மாவட்டம் புள்ள நல்ல புகழ் வாய்ந்த ஆளு. ராமாயணம் மகாபாரதம் பட்டிமன்றம் இந்த மாதிரி கோயில் நிகழ்ச்சிகள் இதுகளுக்கு சொற்பொழிவு ஆற்றவும் போவாரு. அப்பேற்பட்ட கலைஞர் கூட நானும் கூட ஒத்தாசைக்கு இந்த தொழிலுக்காக தொழில் நடக்கிற இடத்துக்கு மட்டும் போவேன்.
1: நீங்க சொற்பொழிவு அந்த மாதிரிக்கெல்லாம் ட்ரை பண்ணல?
2: எனக்கு அவ்வளவுக்குள்ள படிப்பு இல்ல. நான் 5 தானே படிச்சிருக்கேன்.
1: அண்ணன் எத்தனை படிச்சிருக்காங்க?
2: அண்ணனும் 5 தான் படிச்சாரு.
1: இருந்தாலும் அண்ணன் வந்து
2: ரொம்ப கலைக்கான கற்றவர்.
1: அவங்களுக்கு வந்து வேற யாராவது பயிற்சி கொடுத்தாங்களா எப்படி சார்?
2: இல்ல, அவனா வந்து திருவள்ளுவர் கழகத்துக்கு போவான். அப்படியே போய் அங்க உள்ள பேச்சாளர் கூட இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் தான். அவர் கூட எங்க அண்ணாச்சியும் சேர்ந்து பல இது நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிடுவோம்.
1: உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க?
2: எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த நம்மளுடைய கிராமிய கலை பாட்டு தான்.
1: உங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டீங்க?
2: ஆமா.
1: ஆனா தனியா ஒரு அண்ணாவி வச்சுதான் கத்துக்கிட்டீங்க?
2: இதுக்குன்னு தனி அண்ணாவி கிடையாது. தவுல போல பம்ப நாதஸ்வரம் இப்படிப்பட்டதுக்கு தனி அண்ணாவி, எங்க தொழிலுக்கு தனி அண்ணாவி கிடையாது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருவருக்கொருவரே குருவே என்பார் உலகத்தில் அறவேறும் குரு இறக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எப்படி பாடுறாரு, எப்படி ஒவ்வொருத்தர் கதைகளை பேசுறாரு, ஒவ்வொரு கதை எப்படி அந்த வரலாறு, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டா நான் அதை மறு தொழில நானே செய்யக்கூடிய அளவுக்கு எங்க அண்ணாச்சி எனக்கு ஊக்கப்படுத்தினார்.
1: எங்க பேசினாலும் கடைசியில வந்து நம்ம மகுடாட்ட கலைக்கு தான் வந்துடுறோம்.
2: ஆமா.
1: சரி, இப்ப உங்க உடன்பிறப்புகள், இப்ப 2 அண்ணன் சொன்னீங்க, அப்புறம்
2: ஒரு தம்பி, அவங்க எல்லாம் இப்ப ஒருத்தரும் கிடையாது.
1: அப்ப நீங்க மொத்த 4 பேர் இல்ல உங்களுக்கு? அம்மா அப்பா பேரை தெரிஞ்சுக்கலாமா சார்?
2: அம்மா பேரை தெரிஞ்சுக்கலாம், வடிவம்மாள். அப்பா பேரு முத்தையா.

0: எங்க அம்மா ரொம்ப பண்பு உள்ளவா. எங்க அம்மா மாதிரி ஒரு குணவாசனை யாருக்கும் கிடையாது, கோவப்படவே மாட்டான், ரொம்ப சாந்த குணம். அந்த வடிவமாளன்னு சொன்னா எல்லாரும் வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு 5-10 கேட்டாலும் கொடுப்பான். அந்த காலத்துல அப்படி இறக்க சிந்தனையோட கொடுக்கக்கூடிய ஆள் எங்க அம்மா. அப்படிப்பட்ட வயத்துல பிறந்தவன் தான். எனக்கு அந்த இன்னைக்கும் கோவப்படுதுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஏதாவது ஒரு அற்ப காரியத்துக்கு வேண்டாத அளவுக்கு வந்தாத்தான் கொஞ்சம் மன உளைச்சல் வரும். இல்லைன்னா யார் எதை சொன்னாலும் சரின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த வயசு வரைக்கும் நான் என் காலத்தை கழிச்சிருக்கேன். அம்மா என் தாய் அப்படிப்பட்டவா. அதே தான் இன்னைக்கு எங்க போனாலும் தாயை கும்பிட்டுட்டு தான் நான் வெளியிலே போவோம்மா. உண்மையில நீங்க என்ன நினைச்சான்னு சொல்றான். எம்மா வடிவம்மா, நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கண்ணொழியை நல்லா கொடுங்கம்மா. கண்ணு பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கனால என் தாயத்தான் கும்பிட்டுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு வரேன்.
1: அம்மாவை நினைச்சு நீங்க பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டீங்கல்ல.
0: கண்டிப்பா.
1: உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு சார்?
0: எனக்கு வயசு 81.
1: 81 வயசு ஆச்சு. ஆனாலும் இன்னும் அந்த சின்ன வயசுல அம்மாவோட அந்த
0: நினைவு இன்னும் இருக்குது.
1: அந்த அம்மா ஞாபகம் இன்னைக்குமே அழியாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா அழியாத இது. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை என் உள்ளத்துல இன்னைக்கு நான் நினைச்சுக்கிட்டு என் துளில தொடங்க துளில தொடங்கும் போதே தாய் நினைச்சுதான் தொடங்குவேன். இன்னைக்கு நான் பிறப்பிட்டு இங்க வரும்போது கூட அந்த போட்டோவை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். தாய் எங்க அம்மா அந்த காலத்துல கேப்பக்களி சோளா சோறு சின்ன பிள்ளைகள முக்கியமா அதுதான். நெல் அரிசி சோறுங்கிறது ஒரு நேரம் தான் பார்க்க முடியும். காலையில பார்த்தா சோளா சோறு, மத்தியானம் பார்த்தா கேப்பக்களி, நல்ல மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இப்படி வச்சு தருவான். நல்ல வயதுக்கு நாங்க சாப்பிடுவோம். எங்களுக்குள்ள சிறிய சத்தங்கள் வரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள
1: சத்தோட சண்டை வரும்.
0: ஆமா, அவன் அதை எடுத்துக்கிட்டான், இவன் இதை எடுத்துக்கிட்டான். அவனுக்கு மட்டும் 2 ரூபா கொடுத்துருக்கேன், எனக்கு 1 ரூபா தர. முக்கா துட்டு அந்த காலத்துல ஓட்ட முக்கா துட்டு உண்டு. முக்கா துட்டுலயே 3 சைஸ் உண்டு. அதுல துட்டுகளை தெரியாம எடுக்கிறது எங்க அண்ணன் எடுத்துக்கிடுவான், நான் அவளை எடுக்க மாட்டேன். அந்த நேரம் பறக்க பறக்க நின்று முழிச்சுக்கிட்டே நிற்பேன். ஏமா 1 ரூபா தாம்மா, அம்மாட்ட கேப்பேன். முக்கா துட்டாதா அந்த கடையில போய் எடுத்தேன் வாங்கி திங்கணும் அப்படியுமே. முக்கா துட்டு தருவான், ஓட்ட முக்கா துட்டு. அப்போ
1: ஓட்ட முக்கா துட்டுனா என்ன சார்? எனக்கு புரியல.
0: காலனான்னு சொல்லுவாங்க, அந்த காலனாவில ஓட்டம் இருக்கும்,
1: ஒரு ரவுண்ட் இருக்கும்.
0: ஆமா, அதுல ஓட்டம் இருக்கும். அதான் ஓட்ட முக்கா துட்டு. அதை ஊக்குல கொடுத்துக்கிட்டு சில நேரங்களில் சின்ன பிள்ளைல விளையாடுது.
1: ஓஹோ, 25 பைசா நம்ம பாத்திருக்கோம்.
0: 25 பைசா தானே பாத்திருக்கேன். ஓட்ட முக்கா துட்டெல்லாம் நீங்க பாத்திருக்க முடியாது. முக்கா துட்டுங்கும் போது ஒரு நாவில 1/4 பங்கு
1: 4 ரூபாய் 25 காசு.
0: ஒரு அணாவை கடையில கொண்டு கொடுத்தோம்னா 4 இட்லி, ஆமா 2 டீ வாங்கலாம், 2 முறுக்கு வாங்கலாம், 2 பச்சி வாங்கலாம். ஒரணாவுக்குள்ள ஒரணாவுக்குள்ள வயத்தை நிறைச்சிடலாம். அந்த காலம் ஒரணா 2 அணா, ஒரணாவுக்கு கீழே 1/2 அணா, முக்கா துட்டு. அதுக்கு முன்னால உள்ள காலத்துல காத்துட்டுன்னு இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. காத்துட்டுன்னா சல்லி, 8 அணா சேர்ந்தா 1 ரூபா.
1: 8 அணா சேர்ந்தா 1 ரூபாய்ல 8ல் 1 பங்கு தான் 1 அணா.
0: ஆமா, 1 ரூபாய்னா அது சுத்தமான வெள்ளி.
1: அப்ப நீங்க வந்து முக்கா துட்டு 1/2 அணா 1 அணா 2 அணாலாம்
0: நான் பரிமாறி இருக்கேன், வாங்கியிருக்கேன். கடையில கொடுத்து ஜாமான்கள் வாங்கியிருக்கேன். சட்டப்பையில இந்த அறையில கோர்த்து போட்டுக்கிடுவேன். அரணாகத்துல
1: அந்த ஓட்டம் இருக்கும்,
0: அந்த ஓட்டம் இருக்கும்.
1: பர்ஸ் எல்லாம் தேவையில்லை
0: அந்த காலம். பரிசுங்கிறது அது அப்படி பந்து பண்ணி வைக்க மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் பணம் எல்லாம் வைக்கிறது எது? அடுக்கு பானையில கொண்டு வைப்பான், அரிசி கூட கொண்டு வைப்பான், இல்ல துணிக்குள்ள கொண்டு சேர்த்து வைப்பான். அப்பா எங்க தொழிலுக்கு தான் போவாரு, போயிட்டு துண்டுல முடிஞ்சுக்கிட்டு வருவாரு. எங்களுக்கு பண்டம் வாங்கிட்டு அதை எடுக்கிறதுக்கு நாங்க 3 பேரும் சண்டை, உனக்கா எனக்கான்ட்டு. அப்ப எங்க அம்மா தான் இருந்து பங்கு வச்சு தருவா. ஏன்டா இந்த வரத்து வாரியே, எங்க அப்பா சட்டம் போட்டாரு இங்க இருந்து அந்த ஊருக்கு.
1: அப்பாவுக்கு பயப்படுவீங்களா?
0: ஆமா, அப்பாவுக்கு தான் பயப்படுவோம்.
1: அம்மாவுக்கு
0: பயப்பட மாட்டோம். அம்மா கூட இருந்து எங்க அண்ணாச்சி ஏந்து அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் தா அப்படின்னு நான் கேப்பேன், அழுவேன். இவங்க முன்னக்குட்டி அழிட்டு ஓடிடுவான். ஏறி எங்க அண்ணக்காரன் நான் தான் பின்னால கலந்து அழுதுகிட்டு
1: உருண்டு புரண்டெல்லாம் அழுவீங்களா?
0: ஆமா, துட்டுக்காக முக்கா துட்டுக்கு கலந்து உருண்டு புரண்டு அழுவேன். சில நேரங்களில் பள்ளிக்கூடம் போய் என்ன கொண்டு சேர்த்துருக்க இடத்துல பையில ஒண்ணு இல்லைன்னா இவ்வளவு அரிசி அள்ளி பையில போட்டுக்கிட்டு போவேன்.
1: போயிட்டு வந்து கொடுக்கக்கூடிய

0: இந்த காசு தான் உங்களுக்கு வருமானம். இப்ப
1: ஆமா.
0: படிப்பு முடிஞ்சு வீட்டுல சும்மா தான் இருந்திருக்கீங்க, எங்க வேலைக்கு போகல.
1: இப்போ இல்ல,
0: அம்மா ஏதாவது கைத்தொழில் பண்ணுவாங்களா எப்படி சார்?
1: இந்த பண ஓலையில கிண்ணி பெட்டி, ஓலை பெட்டி, பிளாப்பெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பெட்டி முடைவான். எங்க அப்பா அந்த பொழியில அந்த ஓலைய வாழ்ந்து கொடுப்பாரு.
0: சைஸ் பண்ற,
1: ஆமா சைஸ் பண்ணி,
0: அதாவது வாழ்ந்து கொடுக்கறதுன்னு சொல்லுவோம்.
1: பொழி வாருதுன்னு அதுக்கு பேரு. அந்த சத்துவம்னு சொல்லி ஒரு கத்தி உண்டு, அந்த கத்தியை வச்சு பொழிய வாழ்ந்து குமிச்சிருவாரு.
0: அது வந்து ஒரே சீரா,
1: ஆமா ஒரே சீரா, ஒரு அளவு எடுத்த மாதிரியே இருக்கும். அந்த அதுக்கு ஒரு ஒரு கட்ட ஓலன்னு இருக்கு, அந்த ஓலையில வச்சுதான் அந்த பொழிய வாருவாங்க. அந்த பொழிய வாழ்ந்து தள்ளுதல் எங்க அப்பா பெரிய மன்னன். இவ்வளவு ஓலை இருந்தா அஞ்சாறுதான் வாழ்ந்து தள்ளிடுவாரு. அந்த ஓலைய நீளம் பார்த்து, சைஸ் பார்த்து, உதறி உதறி தனியை வச்சு அந்த பெட்டியலைக்கு, அந்த துவாரம் வரும்போது ஒட்டு வச்சு அந்த பெட்டியலை முடங்குவான். எங்கள் அப்பா தான் ஒன்று சிப்பந்தி கிராமங்களில் பக்கத்து ஊர்களில் வியாபாரத்துக்கு போவார். ஓலைப்பட்டி வியாபாரம் விற்கிறது, எங்கள் அம்மா முடஞ்சு கொடுக்கறது.
0: தொழில் இல்லாத நேரம் இதை,
1: ஆமாம், நாங்கள் அந்த அந்த ஓலை பெட்டியில் உள்ள சிப்பந்தி வேலையே செய்வோம்.
0: என்னென்ன வேலை?
1: அதில் அந்த பொத்தணும் கல்லைக்கணும் அப்படின்னு சொல்லி இரு வகையாக இருக்கு. பொத்தி போடுறது,
0: அதாவது அம்மா வந்து
1: அந்த பெட்டியா செஞ்சு வச்சிருவாங்க,
0: பண்ணாம கொஞ்சம் விட்டுட்டு இருப்பாங்க.
1: அதுல குறை இருக்க வேலையே எங்களுக்கு தெரியும், எங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நாங்க அதை செய்ய மாட்டோம். ஒரு முக்கா சுட்டாத்தா, அரை நாத்தா, ஒர நாத்தா, நான் அந்த பெட்டியை முடையினேன். இல்லைன்னா எனக்கு தெரியாது, உடஞ்சி போடிட்டே நான் தாரேன் அப்படிம்பா. அது இந்த பொத்திக்கிட்டே இருக்குது, தொட்டு தராளா தரலையான்னு பாத்திக்கிட்டே இருக்குது. அந்த தந்துட்டான்னா கூட கொஞ்சம் நேரம் கூட நாலு பெட்டியை பொத்தி போடுது, இல்லைன்னா அந்த எழுந்துச்சு போட்டுட்டு
0: ஓடிடுறது.
1: அப்போ போறதுதான் மடிச்சு சாப்பிடுற நேரம் தான் வாரது. எங்க அண்ணன் தொழிலே செய்ய மாட்டான், எங்க அம்மா கூட
0: ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க.
1: நானும் என் தம்பியும் கொஞ்சம் அந்த முடஞ்சு வைக்கிற பெட்டிய அந்த குறை முடிக்கிறது,
0: பொத்தி கொடுக்கறது.
1: ஆமா, பொத்தி கொடுக்கறது, கல் வைக்கிறது.
0: கல் வைக்கிறதுன்னா என்ன சார்?
1: கல் வைக்கிறதுனா ஓலை இருக்கு இல்லையா, அந்த ஓலை இப்படி மடக்கி அப்படி வைக்கணும்,
0: பினிஷிங்.
1: ஆமா, அங்க எங்க லைன்லாம் அதுக்கு பேச்சு என்னன்னா கனியாம் பெட்டி. இப்பவும் அந்த பேர் இருக்கு. அதுலதான் தோசை சுட்டு வைக்கிறது, சாப்பாடு அள்ளி வைக்கிறது, கோயில்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொட்டாம்னு சொல்லிட்டு தான் தண்டி
0: இருக்கும். கொட்டாம்பட்டி,
1: ஆ கொட்டாம்பட்டி, அதுல மாவு இடிச்சு வைக்கிறது.
0: கொட்டாம்பட்டி கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி இருக்கும்?
1: அது எங்க இருக்குன்னா டவுன்ல இருக்கு, திருநெல்வேலி டவுன்ல. இந்த வடக்கன் குளத்துலயும் சில கடைகள்ல தொங்கும்
0: கொட்டாம்பட்டி.
1: ஆமா, கொட்டாம்பட்டி, அதுக்கு பேரு பிளாப்பட்டின்னு பேரு.
0: பிளாப்பட்டி,
1: ஆமா,
0: அது இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இருக்கு,
0: சாமான் எல்லாம் காய போட்டு
1: இருக்கு, இருக்கு.
0: அதுல சின்னதா செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்றீங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், புட்டு சிறுபயிரெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமானது கூட இல்லையா? பெட்டி முனைகிறது உங்களுடைய அம்மாவோட தொழில்.
1: இந்த பெட்டி முனைகிறது எங்க குல தொழில்.
0: உங்களுக்கு தெரியுமா சார் பெட்டி முனைகிறது?
1: வெத்தில பெட்டின்னு சொல்லி அந்த காலம் நானே பின்னிருக்கேன். புதுசா வாரணும் வெத்தில பெட்டி. இதுக்கு மூடியும் உண்டு, அந்த பெட்டிக்குள்ள வெத்தில பாக்கு பணம் எல்லாமே அதுல பழைய ஆட்கள் வச்சுக்கிடுவாங்க. நாத்து நட போறவங்க, களை எடுக்க போறவங்க, காட்டு வேலைக்கு போகக்கூடிய பெரிய பொம்பளைகள், வெத்தில போடுற ஆட்கள் எப்பவும் இந்த வெத்தில பெட்டி இல்லாம இருக்காது. பனவோலை பெட்டி.
0: சரி, இன்னைக்கு வந்து உங்களுடைய அம்மாவோடு நீங்க பயணித்த அந்த இளமை பருவத்தை ரொம்ப உற்சாகமா சொன்னீங்க சார். அடுத்த வாரம் உங்களுடைய கலை பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார்.
1: நன்றி.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்னா.

10:44. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 10:44. சிறு இடைவெளி, இதயங்களுக்கு இனிய இசை விருந்து, மனம் விரும்பும் மெட்டுகளும் நினைவில் நிற்கும் வரிகளும் உங்களுக்காக அணிவகுத்து வர காத்திருக்கின்றன. இதோ பண்பலையில் திரை இசையை கேட்கலாம்.

0: கேட்ட பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வித் லவ். வரிகள் மதன், இசை ஃபீன்ரோல்டன், பாடலை பாடியவர் ஆதித்யா.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: குமரி எஃப்எம் 101ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய லவ் இன்ஃபுளுயன்ஸ் கம்பெனி திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், தாளக்குடி ஏ மகாராஜன் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல், திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, உங்களுக்கான தலைப்பு சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை நேரலை நிகழ்ச்சி. உங்கள் திறமைகள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் வெற்றி கதைகள் இவை அனைத்தையும் உலகம் கேட்க வேண்டிய நேரம். தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள், உங்கள் பயணத்தை பகிருங்கள். உங்கள் குரலுக்கு துணையாக, உங்கள் கனவுகளுக்கு உறுதுணையாக இன்றும் உங்களுடன் பயணிக்கிறது குமரி பண்பலை 101. குமரி FM 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: முறைகேடு பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் யூத். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ், வரிகள் விக்னேஷ் ஸ்ரீகாந்த், பாடலை பாடியவர் கென் கருணாஸ் சோனி.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: பண்பலை 101 இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரை இசை. தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார்.

0: தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல்லை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:02.

0: கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம். தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே ஆடுவோம், வாழ்கவென்றே ஆடுவோம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா வெள்ளமோடி நடராஜன் இந்த நேர் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. அருணோதயம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.
4: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே

0: திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: கடிதவணி நேர்வர்பத்தில் இனி மௌன கீதங்கள் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. சுங்கான் கடையிலிருந்து ராதா ஜெயா தங்கம் இந்த நேயர்கள்.

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில்.

0: Urgently Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Urgently Super Speciality Hospital.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் நுள்ளி விளையிலிருந்து கீர்த்தனா ஆதித்யா இந்த நேயர்கள் ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை பாடியவர்கள் பவதாரணி அருண்மொழி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கழித வழி நேயர்வர் பத்தில் நிகழ்ச்சியில. அடுத்ததா பொற்காலம் திரைப்பட பாடல் அருண்மொழி அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க பாளையத்திலிருந்து ஆஷா மற்றும் குமாரி.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேரம் இப்போது 11:37 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 நாம் கேட்டறிந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வழங்கும் குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி வெள்ளமடத்திலிருந்து ஷைனி ரித்விகா இந்த நேயர்கள் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சங்கமம் திரைப்படத்தில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். கடித வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாய்ஸ் திரைப்படத்தில் கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தெக்கணங்கோடிலிருந்து சுந்தரி மற்றும் சுசீலா.

0: கடித வழி நீர்விருப்பம் நிகழ்ச்சியில் இனி கிறிஸ்து நகர்லேருந்து பிரதீப் குமார் சந்தோஷ். இந்த நேயர்கள் கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்காங்க அவ்வை சமூகி திரைப்படத்தில் கமலஹாசன் சுஜாதா பாடிய பாடல்.
1: அரே பாபா ருக்கோ ஓ மை டார்லிங்.
2: மம்மி

கடிதவழி நேர்விருப்பத்தில் நிறைவாக ஹரிஹரன் தீபா மரியம் பாடிய பாடல் சேவல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் செட்டிக்குளம் ரவி மற்றும் விவேக்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனநனையும் மதுரமழை, இது தேரல் சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு வலியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். இன்று பகல் 12:55 திரை இசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் சமையல் அறையிலிருந்து சாதனை மேடை வரை என்ற தலைப்பில் நேரலையில் தோழிகள் பங்கேற்று பேசலாம். 1:55 திரை இசை. இன்று பிற்பகல் 2:15 திரை இசை. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரம், இது பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இனிசை நேரம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம். வேளாண் நிரலையில் பங்கேற்கிறார் தாழக்குடி ஏ மகராஜன் அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல் தகவல்களை தருகிறார் திங்கள் சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 8:30 9:15 திரை இசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், தாளக்குடி ஏ மகராஜன் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல்,

நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல். திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுயல் சாரலி சுயல். காலத்தை கடந்தும் என்றும் நீங்கா நினைவுகளோடு பலமுறை இருக்கும் இந்த பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாவ மன்னிப்பு திரைப்பட பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பூவிதழ் ஈரத்தில் வானத்து மீன்களை மேகம் மறைத்ததால் நாணத்தால் மேலாடையை போர்த்துகிறார்களாம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

மனநிலையும் வதர்மழையில் அடுத்ததா சர்வ சுந்தரம் திரைப்பட பாடல். கண்ணதாசன் வரிகள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில தெரவெல்லாம் இன்னும் இந்த காதல் மேகங்கள் கைகளில் தவழ்கின்றதாம் காதல் பூக்களின் வாசமாக.

திருமலை நூற்றண்டு நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். மனமதை நனையும் மதுரமழை. இது தேரல் சபையில் சாரலிசை. தலைவன் இல்லா வாழ்க்கையை காண இயலாத இவளின் நெஞ்சம் காதல் மின்னல் பார்வையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றதாம். நிகழ்ச்சியிலேயே ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசனின் வரிகளில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: அடிபட்டு
0: இருக்கு. அது தலைக்கவசம், அது உயிர்கவசம்.

அத்தனையும் மதுரமொழியில். அடுத்ததாக குமுதம் திரைப்பட பாடல். மருதகாசியின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். நாணம் என்னும் போர்வையில் இவர் மனதை கட்டி போடும் தோகை மயிலாம் இவள்.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12:30.

0: வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
0: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
2: நேர்களையத்துடன் நிறைவேறுகிறது மனம் நினையும் மதுரமழை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நேர்களை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மீனா பெருமுத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டிடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும் 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பு

0: காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவியளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:10 தொடங்கும்.

0: தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பின்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: 101.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12:50. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இவை அனைத்திற்கும் வழிகாட்டும் இனிய தருணம் இதோ.
2: நலமாய் வாழ்வோம்.
3: முட்டு வலியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
4: இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த முட்டு வலியை பற்றி. இந்த முட்டு வலின்னு சொல்கிறது இப்போ மோஸ்ட் காமன்லி எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். ஒரு 50 வயசுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி முட்டு வலி பிரச்சனை மோஸ்ட் காமன்லி லேடிஸ்க்கு தான் இது வருது. இப்போ இது வர்றதுக்கு மெயினாக நிறைய ரீசன்ஸ் உண்டு. ஒன்று நம்மளோட பொசிஷன் தான். இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லாட்டி ரொம்ப நேரம் கண்டினியூஸாக நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம ஒரு சைடாக சாஞ்சு ஒரு காலுக்கு மட்டும் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து நிற்போம். மீன்ஸ் அது ஒரு ரீசனாக இருக்கும். இல்லாட்டி சின்ன வயசு இருக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனால பெயின் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெயின், ஸ்வெல்லிங் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வரும்போது நம்ம முதலே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு அனுசரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முட்டு வலைய ஆரம்பிச்சுட்டு இல்லை ரொம்ப வருஷமாக நீங்கள் வச்சிட்ருக்கீங்கன்னா இந்த அதுக்கு நமக்கு நிரந்தரமான தீர்வுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடைக்காது. ஒன்று சர்ஜரி, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அந்த மாதிரி தான் நம்ம போய் ஆகணும். இல்லாமல் நமக்கு இந்த முட்டு வளைஞ்சிட்னா இதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. பின்ன இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? சின்ன வயசுலயே நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, இந்த சைக்கிளிங் பண்றது, லைட்டா இந்த வெயிட் ட்ரைனிங் பண்றது, பின்ன ஃபுட்ல இருந்தாலும் இந்த உளுந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கிறது, இந்த பெரண்டை அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுக்கிறது, பின்ன இந்த வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மீன்ஸ் ஒரு அளவுக்கு வரைக்கும் நம்ம இது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். அது இல்லாம ஒரு 50 வயசுல இருந்து நம்ம இந்த முட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ற தொடங்கி பிரயோஜனமே கிடையாது. Prevention is better than cure. அதான் இந்த முட்டு வலிக்கு நமக்கு சொல்றதுக்குள்ளது.
3: முட்டு வலியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இன்றைக்கான தலைப்பு என்னவென்றால், சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை நேரலை நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம், இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள். நேரம் 12:55.

0: உள்ளீடு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டியூட்.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

நாட்டோடும் தமிழோடும் உங்களோடும் இன்றும் பயணித்துக் கொண்டே இருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? ஒரு நாள் இனிமையான ஒரு தகவல். இன்றைய செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் உலக சாக்லேட் தினமான இன்று சாக்லேட்கள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 7ஆம் தேதி உலக சாக்லேட் தினமாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி சுவைக்கப்படும் சாக்லேட்டின் சிறப்பை நினைவு கூறும் நாளாக இது அமைந்துள்ளது. உலகின் பல நாடுகளில் இந்த நாள் மகிழ்ச்சியுடனும் இனிப்புகளை பகிர்ந்தும் கொண்டாடப்படுகிறது. சாக்லேட்டின் முக்கிய மூலப்பொருள் கோகோ ஆகும். கோகோ விதையிலிருந்து தயாரிக்கப்படும் சாக்லேட் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் விருப்பமான உணவுப் பொருளாக இருந்து வந்துச்சு. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், நட்ஸ், பழங்கள் இவையெல்லாம் சேர்க்கப்பட்ட பல்வேறு வகையான சாக்லேட்டுகள் எல்லா இடங்களிலுமே கிடைக்குது. அளவோடு சாப்பிடும் டார்க் சாக்லேட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சில பயனுள்ள சத்துக்கள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அதிக சர்க்கரை மற்றும் கொழுப்பு கொண்ட சாக்லேட்டுகளை அளவுக்கு மீறி சாப்பிடாமல் இருப்பதும் நல்லதுதான். எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்வதே ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிப்படையாகும். சாக்லேட் செரோடோனின் மற்றும் டோபமைன் அளவுகளை அதிகரிப்பதன் மூலம் மனநிலையை மேம்படுத்துகிறது. மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட கோகோ மரத்தின் விதைகளிலிருந்து சாக்லேட் வருகிறது. ஒவ்வொரு கோகோ காயிலும் சுமார் 40 கொட்டைகள் இருக்குமாம். அவையெல்லாம் நொதிக்க வைக்கப்பட்டு, உலர்த்தப்பட்டு, வறுக்கப்பட்டு கோகோ கூழாக அரைக்கப்படுகின்றன. இந்த கூழ் பின்னர் சாக்லேட் திரவமாக பதப்படுத்தப்படுதாம். இதுல இருந்துதான் கோகோ திடப்பொருட்கள், கோகோ எண்ணெய் மற்றும் இறுதியில நம்ம விரும்பக்கூடிய சாக்லேட் பொருட்களும் உருவாக்கப்படுகின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டினர் ஆண்டுக்கு ஒரு நபருக்கு 22 பவுண்டுகளுக்கும் அதிகமான சாக்லேட்டுகளை உட்கொள்கின்றனர். இதன் மூலம் உலகிலேயே சாக்லேட்டை அதிகம் உட்கொள்ளும் நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது. உலக சாக்லேட் தினம் என்பது சாக்லேட்டை சுவைக்கும் நாள் மட்டும் அல்லங்க, அன்பை பகிரும் நாள், மகிழ்ச்சியை பரப்பும் நாள், பொறுப்பான நுகர்வை நினைவூட்டும் நாளாகும். இந்த நாளில் நம் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் சாக்லேட்டை பகிர்ந்து இனிய தருணங்களை உருவாக்குவோம். சாக்லேட்டின் இனிமை நாவில் மட்டுமல்ல, அன்பை பகிரும் இதயங்களிலும் நிலைத்திருக்கட்டும்.

நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி செய்தி தெரியுமா. இன்றைய செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில உலக சாக்லேட் தினமான இன்னைக்கு சாக்லேட் தினத்தை பற்றி தான் தெரிஞ்சு கொண்டோம்.

வணக்கப்படுத்துகின்றோம் நேயர்களே. அடுத்து வருவது ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு, சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை.

அனுபவங்கள், உங்கள் வெற்றி கதைகள் இவை அனைத்தையும் உலகம் கேட்க வேண்டிய நேரம் இது. தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள், உங்கள் பயணத்தை பகிருங்கள். உங்கள் குரலுக்கு துணையாக, உங்கள் கனவுகளுக்கு உறுதுணையாக என்றும் உங்களுடன் பயணிக்கிறது குமரி பண்பலை 101.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஆரம்பமாகிறது ஹாய் ஸ்நேகிதியே தோழியர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்றைக்கான தலைப்பு என்னன்னா, சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. முன்னிணைப்பாக 046-52. அலைபேசி எண் கூட இருக்குது, 8903-2570-309.

0: இன்றைக்கான தலைப்பை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை, இதுதான் உங்களுக்கான தலைப்பு. ஒரு காலத்துல பெண்ணின் உலகம் சமையல் அறை வரைதான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஆனா இன்னைக்கு அதே சமையல் அறையில இருந்து தொடங்கிய பல பெண்கள் உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. சமையல் அறையில ஆரம்பிச்ச ஒரு சின்ன முயற்சி இன்னைக்கு பெரிய தொழிலா மாறிட்டு இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும். அது சமையலாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், பேச்சு திறனாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு உதவும் நல்ல மனமாக கூட இருக்கலாம். அந்த திறமைய அடையாளம் கண்டு வளர்த்துக்கிட்டோம்னா சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை செல்லும் பயணம் நிச்சயம் சாத்தியம்தான். உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஊக்கமளித்து உங்களுக்கு சாதனை பெண்மணியாக மாற்றியவர்களை, உங்களுக்கு கிடைத்த வெற்றியை பற்றியும் குமரி பண்பலை 101 நீங்கள் பகிரலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் தோழி, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? திலகவதி அம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுடைய சாதனைகள், சமையல் அறையில் இருந்து சாதனை பெண்மணியாக மாறிய தருணம், அத பத்தி.
1: சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக, வீட்டு முத்தத்துல வெளியே போனது கிடையாது. ஆனா அந்த குழுக்கள், மன்றங்கள் இன்னும் தொடங்கினதிலிருந்து பதவிகள் என்னே தெரியல. நான் பதவியை தேடி போகவில்லை. எங்க ஒரு மீட்டிங்னாலும் போவேன். ஆனா முதல்ல அவங்க கேட்கறதுக்கு மற்றவங்க விடை தெரிந்தாலும் தெரிய சொல்ல மாட்டாங்க. நான் எழும்பி தைரியமா சொல்லுவேன். அதனால எல்லா பக்கமே பிடிக்கும். எம்மா இந்த அம்மா கரெக்டா பேசாங்க, நல்லா இருக்கு, அப்ப இவங்களோட பொறுப்புல எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொறுப்பும் என்னே தெரியும்.
0: சரிங்கம்மா, அப்ப சமையல் அறையில இருந்து வெளியில வந்து நான் தைரியமா எல்லா இடத்துலயும் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
1: ஆமா, பேசி அப்புறமா முதலமைச்சர் அவார்டு விதையும் வாங்கிட்டு வந்தேன்.
0: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.
1: 3 லட்சம் ரூபாயும் மணிமேகலை விருது.
0: சரிங்கம்மா,
1: முக்கியமான விருதும் வாங்கிட்டு
0: வந்தேன்.
1: நான் வாங்கி இருக்கல, இப்பவும் பொறுப்புல இருக்கேன்.
0: சரிங்கம்மா,
1: இருந்து வயசாயிட்டேன்னு நாங்க விரவினாலுமே என்னைய விட மாட்டாங்க.
0: வயது ஒரு தடை கிடையாது இல்லையா?
1: குழுக்கள் நடத்துறீங்க, அதனால உங்கள் வயசு ஒரு வரம்பே கிடையாது.
0: ஆமா, கண்டிப்பா
1: நீங்க என்னைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பேங்கிலே எங்களுக்கு விடமாட்டாங்க.
0: நிகழ்ச்சியில பங்கேற்று
1: நீக்கிடுவாங்க.

0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில்
1: எனவே
0: பங்கேற்று உங்களுடைய
1: எழுத்தாளர்களை சாய்த்து
0: சாதனை வெற்றியை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நிறைய
0: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: தகவலிலிருந்து ஆயிஷா பேசுறேன்.
0: ஆயிஷாமா, சொல்லுங்கம்மா. உங்களுடைய சமையல் அறையில இருந்து சாதனை மேடை வரை.
2: என் பொண்ணு இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், வேலை போவையில வேலை போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டு. திருப்பி கல்யாணம் முடிச்சு ரெண்டு மூணு குழந்தைகள் பெற்றா. திருப்பி அதுல என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளைங்களை வளர்த்தும் போது பாடம், ஸ்கூல் பாடம், அதாவது எங்க திருக்குறான் ஓதுறது, அத காணாமல் படிச்சு கொடுக்கறா. அவ மதர்சாக்கு போறா. அப்போ எல்லா அந்த பிள்ளைங்களும் அந்த மதர்சால நல்ல பாடங்கள் படிக்குது, பிள்ளைங்களும் நல்ல திறமையா வளருது. அப்போ என் பொண்ண அந்த ஆரம்பி பாடசாலையில கூப்பிட்டு எல்லா பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா கொடுத்தாங்க. எப்படி வீட்டு வேலையும் பார்த்து, கணவரை பார்த்து, பிள்ளைங்களை பார்த்து இருந்தா இந்த பொண்ணை போல இருங்கோ, எல்லா பெண்களும் இந்த பெண்மணிய மாதிரி இருங்கோ அப்படின்னு ஒரு ஒரு வாழ்த்து கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப அமைதி சிலிர்க்க வைக்குது.
0: சரிங்கம்மா, உங்களுடைய அந்த வெற்றி பயணத்தை எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில
2: பங்கேற்றமணி, இந்த பெண்ணை மாதிரி வாருங்கள் சொல்லி என் பொண்ணுடைய பேரையும் சொல்லி சொன்னாங்க.
0: சரிங்கம்மா,
2: நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்கம்மா, இந்த சந்தோஷம் எப்போதுமே இருக்க வேண்டும்.
2: எடுக்கிறா, பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கறா, எல்லாம் பண்றா.
0: சரிங்கம்மா, ஓகேம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
2: சரி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமாக இருக்கிறேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேம்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. இன்னைக்கான தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா?
3: ஆமா மேம்.
0: சொல்லுங்கம்மா.
3: மேம், முட்டால வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கல, வீட்டுக்கு வெளியில வரலன்னா ஒரு பஸ் வேற தெரியாது மேம். அந்த மாதிரி வீடும் உண்டு நானும் உண்டு, அந்த மாதிரிதான் நான் இருந்தேன் மேம். ஆனா இப்ப அப்படி இல்ல மேம். இப்ப வந்து பஸ் ஏறி எங்க போனாலும் போக தெரியும், போர்டு பார்த்து வாசிக்கிறேன், எங்கும் போயிட்டு தைரியமா வெளியில வரவும் தெரியும் மேம். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நம்ம எங்க போனாலும் வந்துடலாம், எங்கயும் பஸ் ஏறி போயிட்டு
0: செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துட்டு அப்படிதானே?
3: ஆமா, ஒத்தி போனாலும் பயம் எல்லாம் இல்ல மேம். ஹாஸ்பிட்டல் போனாலும் சரிதான், பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கனாலும் இப்ப நம்ம போயிட்டு வரோம். அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு மேம் எனக்கு.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
3: நன்றி மேம்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஒவ்வொரு பெண்ணுமே என்னால முடியும் என்ற தன்னம்பிக்கை வைத்தல் வேண்டும். தோல்வி வந்ததும் வருத்தப்படாம அதுல இருந்து பாடம் கற்று மீண்டும் முயற்சிக்க வேண்டும். தொடர்ந்து தோழியர்களோடு பேசலாம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
11: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
11: சமையல் அறையில இருந்தே வரதுக்கு நம்ம தன்னம்பிக்கை வேணுமே.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
11: நம்ம தன்னம்பிக்கை இருந்தாதான் எதுலயுமே முன்னேற முடியும். நான் இந்த கிச்சன்ல இருந்துதான் உங்கள்கிட்ட ரேடியோலயே பேச முடிய இருக்கேன். இப்ப இது பேசுறது நம்ம 4 வருஷம் பேச நம்மளுக்கு தைரியம் வரும்.
0: ஆமா, கண்டிப்பா.
11: இந்த தைரியத்தை என்னத்த கொடுக்குது? இந்த சமையல் அறை தான் கொடுக்குது. ஏன்னா அந்த ரேடியோவை கேட்டு கேட்டு நம்மளும் பேசணும் அப்படின்னு பேசி இப்ப யாரு என்ன கேட்டாலும் தைரியமா பேச ஆரம்பிச்சிருவோம். இப்படியே பேசி பேசிக்காம வெளியே போறது, வெளியே போனாலும் முதல்ல தைரியமா போறது கிடையாது. இப்ப மார்க்கெட்டா சுத்திட்டு வந்துருது, இல்லைனாலும் சுத்திட்டு வந்துருது. நம்மளால ஏன்றது எல்லாத்தையும் நாங்க செய்து விடுவோம்.

0: அதனால சமையலறை என்னைக்கும் சாதனையாத்தான் இருக்கிறது.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில அழகா பேசுனீங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு
0: சமையலறையை
1: நன்றி.
0: நம்பியே இருந்தாலுமே போதும், நல்ல முயற்சி. அது முயற்சி பண்ணணும், அதுக்கு வந்து முயற்சி தான் மெயின்.
1: சரிங்கம்மா,
0: நம்பிக்கை இருந்தாலே நம்ம சாதனை படைச்சு விடலாம்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா, நன்றிம்மா.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கட்டா குஸ்தி.
1: Ponchesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesly Super Speciality Hospital.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

எதிர்காலத்தில் பெண்களின் கனவுகளுக்கு எல்லைகள் இருந்துச்சு. ஆனால் இன்று அந்த எல்லைகளை உடைத்தெறிந்து சாதனைகளின் புதிய வரலாற்றை பெண்கள் எழுதிட்டு வராங்க. விண்வெளி முதல் விளையாட்டு மைதானம் வரை, அறிவியல் ஆய்வகம் முதல் அத்துணை மேடை வரை, தொழில் தொடங்கி தொழில் முனைவோராகும் உயரம் வரை, இன்று பெண்களின் காலடி சுவடுகள் பதியாத துறைகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில, சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை அப்படிங்கிற தலைப்புல தான் நீங்க பேசணும். அதாவது உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஊக்கமளித்து உங்களை சாதனை பெண்மணியாக மாற்றியவர்களை பற்றியும்

0: அவருக்கு கிடைத்த வெற்றியை பற்றியும் குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். வாங்க உங்க எண்ணங்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய தோழி வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்களுடைய சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை உங்களுடைய சாதனைகளை பத்தி சொல்லுங்க.
1: மகளிர் மங்கையர் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மகளிருக்கும் சாக்லேட் தின நல்வாழ்த்துக்கள்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கும் சாக்லேட் தின நல்வாழ்த்துக்கள்.
1: சமையல் அறையில இருந்து சாதனை நடத்த வந்தோம் என்று கவிஞர் பாரதியார் சொன்ன மாதிரி, இன்றைய பெண்கள் இல்லாத துறைகளை சமையல் விண்வெளி துறை வரை பெண்கள் சாதித்து வெற்றி கொண்டாட்டி கொண்டிருக்கிறார்கள். தருணத்து நம்முடைய இந்திய திருநாட்டின் நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதும் ஒரு பெண்மணி தான். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிர்வாகக்கூடிய மிக சிறந்த பட்டு. அது போல நாம் நம்முடைய வெற்றிய நாம் இருந்து எதை குறிக்கோளாக இருக்கிறோமோ அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும். எனக்கு சின்ன 1998 தொலைக்காட்சியில் ஏ.ஆர். ரகுமானுடைய வந்தே மாதர நிகழ்ச்சி நம்முடைய பாராளுமன்ற வளாகத்தில் நெற்கிளையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எனக்குள் மனசுக்குள் ஒரு ஆசை பிறந்தது. எனக்கு இது மாதிரி ஒரு சிறந்த கவிஞராக மக்கள் போற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதன் பிறகு நான் கல்லூரி படிக்கும் போது எனக்கு தமிழ் இலக்கியத்தின் மேலே ரொம்ப ஆர்வம் வந்தது. என்னுடைய தோழி எனக்கு தமிழ் ஆர்வத்தை முன்னேறி அதிகப்படுத்தி இலக்கிய பேரவையிலும் நல்ல தமிழ் சிறந்த இலக்கியவாதிகளோட என்னை தொடர்பு படுத்தி எனக்கு நல்ல இலக்கியங்களை கற்றுக் கொடுத்து கற்பித்த. அதன் பிறகு வந்து நான் இன்னைக்கு ஒரு போட்டு குமரி மாவட்டத்து இளம் படைப்பாளி இளம் கவிஞர்களும் நானும் ஒருவராக இருக்கிறேன்.
0: அதற்கு
1: முதல் காரணம் என்னுடைய அம்மா, அப்புறம் வந்து என்னுடைய பள்ளி தோழி அதன் கூட அஞ்சி சுபா, அதற்கு அப்புறம் வந்து என்னுடைய இலக்கிய பேரவை நிர்வாகிகள், என்னுடைய நண்பர்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நான் பங்கேற்றிருக்கிறேன். என்னுடைய படைப்புகள் பல பரிசுகள் பெற்றிருக்கிறது. யூனிவர்சிட்டி அளவிலும் முதல் பரிசுகள் என்னுடைய படைப்புக்கு கிடைத்திருக்கிறேன். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. குமரி பண்பலை வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, என்னை வளர்த்து இவ்வளவு தூரம் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு கவிஞராகவும் நான் இன்னைக்கு சிறப்பு இருக்கிறேன் என்றால் அதற்கு வானொலியும் ஒரு காரணம் தான். வாசிக்கிற பழக்கமும் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசு ஒரு சிறு பெருவளம், சிறு நெருப்பு பெரிய காடைய எருகி, அது போல நமக்குள் நமது மனதுக்குள் உண்டாகக்கூடிய சிறு சிறு விருப்பங்கள் கூட பெரிய மாற்றத்தை நமக்கு உண்டாக்கும். சமுதாயத்திலும் நல்ல மாற்றத்தை உண்டாக்க மகளிர் அனைவரும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல குறிக்கோளோடும் நாம் மட்டும் பிறந்தால் போதாது. நம்மால் நமது குடும்பமும் நம்மால் நமது சமுதாயமும் நம்மால் நமது நாட்டுக்கும் பெருமை உண்டாகக்கூடிய அளவில் நாம் பாடுபட வேண்டும். அதற்குரிய எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சமையல் அறை மட்டுமல்ல, போர் விமானங்களை கூட ஓட்டிக்
0: கொண்டிருக்கிறார்கள்.
1: லடாக் இந்த மாதிரியான மிக பயங்கரமான இடங்களிலும் கூட மகளிர் இன்னைக்கு ராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு தெரியுமே. அத்தகைய மகளிருக்கு ஒரு ராயல் சல்யூட்டை இந்த நேரத்தில் நான் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள்மா. நீங்க இன்னும் நிறைய படைப்புகளை படைக்க வேண்டும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துக்கிறோம். நிகழ்ச்சியில அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா.

ஒவ்வொரு பெண்ணின் சாதனையும் இன்னொரு பெண்ணின் கனவுக்கு சிறகாக மாறுகிறது. அதனால் பெண்களின் வெற்றி என்பது தனிப்பட்ட வெற்றி மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தின் அடையாளமும் கூட. தொடர்ந்து பேசலாம் அடுத்து வரக்கூடிய

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: பென்ஸ்லி டர்னதா சுரப்பதா.
1: அம்மா சொல்லுங்க. சமையல்
0: அறையிலிருந்து சாதனை வரை. சமையல் அறை அப்படின்றது, சமையல் பண்றது அப்படிங்கிறது பெண்களுக்கு தினமுள்ள ஒரு வேலையில ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பகுதி தான். அது சமையல்ங்கிறது பெண்களுக்காக, பெண்களுக்கானது மட்டும் இல்ல, பெண்களும் சமைக்கலாம், எல்லாரும் சமைக்கலாம். அது இப்ப காலங்கள் மாறிட்டு வருது. இன்னுமே நல்ல முறையில இன்னுமே நல்லா மாறணும் அப்படின்னு ஒரு ஆசையை நான் இது மூலம் நான் சொல்றேன். அப்புறம் எனது சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்பலையில பேசுறதுதான். இது மாதிரி எல்லாம் என்னால நிறைய பேருக்கு முன்னாடி மைக் எல்லாம் பிடிச்சி என்னால பேச முடியாத முன்னாடி, இப்ப அப்பல் அதெல்லாம் ஈஸியா வருது. பண்பலையில பேசி பேசி அது எல்லாமே பேசுறதுக்கு உண்டான வார்த்தைகள் நிறைய கிடைக்குது. வாசிப்பு பழக்கம் வருது. அது எல்லாத்துக்கும் காரணம் பண்பலைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு எல்லாத்துக்குமே மகுடம் சூட்டின மாதிரி நம்ம பண்பலையில கூச்சுண்டாகும் புவையர்வர்த்தி என்ன நிகழ்வுல கலந்து கொண்டது எனக்கு மிகப்பெரிய என் வாழ்வின் சந்தோஷத்தின் உற்சவம் சொல்லலாம்.
1: வாழ்த்துக்கள்.
0: அந்த வகையில இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம். நம்ம பண்பலைக்குள்ள அடி வந்து நம்ம ஸ்டுடியோல வந்து பேசினது எனக்கு அது ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நன்றி மேம்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தாரவளை லட்சுமி தங்கம்.
1: லட்சுமி
2: தங்கம்.
1: தங்கம் சொல்லுங்கம்மா.
2: லட்சுமி தங்கம்.
1: ஓகேம்மா.
2: ஹலோ மேடம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த உலகமே எங்களுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளேயே வளர்த்தாங்க, வெளியே எங்கேயே விட மாட்டாங்க, ஸ்கூல் மட்டும் லைஃப் மட்டும்தான். அப்புறம் ஆற்றல் ஆரம்பிக்க பிறகு நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்து, அப்ப நான் நினைக்கிறேன், ஐயோ நம்மளால வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாதா, குழந்தைகளையே உருவாக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்குள்ளேயே ஒரு துணிச்சலை நான் உருவாக்கிட்டேன். வெளியே இறங்கணும், வெளியே போய் படிச்சு நான் நல்லா டெய்லர் பண்ணேன். அதனால துணி தச்சு வருமானத்தை வளர்த்து பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு நிறைய வழிகளை உருவாக்கி தைரியமா நானே இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தேன் மேடம். இப்போ வந்து எங்க ஊர்ல குடும்பங்கள் எல்லாம், ஏன் நீ பிள்ளைகளை படிக்க வைக்கியா, நீ ஏதாவது சின்ன வேலைக்கு விட வேண்டியதுதானே, உனக்கு படிக்க வைக்கணும்னு என்ன வந்தது அப்படின்னா நிறைய கேட்பாங்க. நான் என் வேலைக்கையை நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு அந்த தைரியம் இருக்கு, பிள்ளைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சது. சத்தமாக டீச்சரா வேலை கிடைச்சது. அந்த வேலை வந்து எனக்கு அது சின்ன சம்பளமா இருந்தாலும் எனக்கு அதிகமான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளித்தது அந்த தொழில். அந்த பள்ளிக்கூடம், அந்த வடிவீஸ்வரம் தான் என்னை வாழ வைத்த தெய்வம். அதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் துணித்து புக்கு நிறைய எழுதியிருக்கேன், கவிதைகள் நிறைய எழுதுவேன். நான் எழுத்து தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எழுதி நல்லா பிடிக்கும், ரீடிங் நல்லா பிடிக்கும். என் தைரியத்தினால சாதிச்சு மூணு பிள்ளைகளையும் மூணு இடத்துல, அமெரிக்கா, சிங்கப்பூர், சென்னையில காலேஜ் ப்ரொஃபஸர், சிங்கப்பூர்ல டைரக்டர், அமெரிக்கால இன்ஜினியர், இப்படி உருவாக்குறதுக்கு இந்த தைரியமும் இந்த ஊக்கமும், எல்லாரும் தினமே ரேடியோ அதுல வர முக்கியமான கருத்துக்கள் பொறுக்கி எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருப்பேன். அது மாதிரி நிறைய தைரியத்தோட இறங்கி செய்தனால இன்னைக்கு வாழ்க்கையில் சாதனையாளரா, சிறந்த சாதனையாளர் எந்த பட்டமும் பதவியும் வாங்கி நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் மேடம். இதுக்கு இந்த தைரியமான துணிச்சல், இறங்கி செயல்படக்கூடிய ஆற்றல், இதையெல்லாம் தந்த இறைவனுக்கு முதல் நன்றி சொல்லலாம்.
1: லட்சுமி தங்கம்மா, இன்னும் நிறைய கவிதைகள் எழுத வேண்டும், நிறைய புத்தகங்கள் படைக்க வேண்டும். வாழ்த்துக்கள்மா.
2: வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூம்மா.

0: கேடபாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவி.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
2: செல்
4: 7305365016.
5: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்.
6: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
5: தோல் நோய்கள்,
6: வயிற்று செரிமான கோளாறுகள்,
5: மூட்டுவலி, வாதம்,
6: சுவாச கோளாறுகள்,
5: மூலம்,
6: தலைவலி, மைக்ரேன்,
5: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
6: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
5: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
6: 9443693100.
0: குமரி எஃப்எம் 101 நேயர்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே. இன்றைக்கான தலைப்பு, சமையல் அறையில் இருந்து சாதனை மேடை வரை பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சாக்சாதி கதிரிகேசன், வடலி விலையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், பெண்கள் வந்து சாதிக்கிறதுக்கு வந்து கல்வி பெரிய உதவியா இருந்தது.
0: கண்டிப்பா, பெரிய ஆயுதமே கல்விதான் இல்லையா?
1: பெரிய ஆயுதமே கல்விதான் மேடம். அது வந்து நம்ம சமையல்ல முந்தியுள்ள மக்கள்லாம் சமையல் அறையில இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி கல்வி கிடைச்சுனா அவங்களும் சாதிச்சிருப்பாங்கன்னு நான் நினைப்பேன் அடிக்கடி. ஏன்னா நம்மளுக்கு அந்த கல்வி கிடைச்சது, தரமான கல்வி கிடைச்சதுனால நம்ம வந்து தன்னம்பிக்கையோட நிறைய சாதனைகளை செய்ய முடிச்சுது இப்போ.

0: தன்னம்பிக்கையோட நிறைய சாதனைகளை செய்ய முடிச்சுது. இப்போ நம்ம குழந்தைங்களை நல்ல முறையில படிக்க வைக்க முடிஞ்சது. சமுதாயத்துல நம்ம ஒரு நிலைமையில வந்து பொருளாதாரத்துல முன்னேற்றத்துக்கு உள்ள வழியை கண்டுபிடிச்சு பண்ணோம். அப்புறம் வந்து நம்ம ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க படித்தா கூட அந்த குடும்பமே முன்னேறும், அது தெரிஞ்சிருக்கேன் எல்லாத்துக்கும். அதனால அந்த கல்வி, தரமான கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைச்சாலே ஓரளவுக்கு மக்கள் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை. மேடம்,
1: நீங்க என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்கீங்கம்மா?
0: நான் வந்து நான் வேலை பார்க்கும் போது வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய படிச்சேன்
1: மேடம்.
0: எனக்கு வந்து லெக்சர் டைம் கிடைக்கும் போது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். கம்ப்யூட்டர் வந்து அந்த டைம்ல 1980 அந்த இதுலனா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. நம்ம வேலை பார்த்தாலும் அந்த லெக்சர் டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதுல வந்து கம்ப்யூட்டர் டெய்லரிங் எதெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ எல்லாம் படிச்சு தன்னம்பிக்கையோட அது வந்து எனக்கு ஃபேமிலியை நான் சைடு லெவல்ல கொண்டு வர்றதுக்கு என்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கல்வியும் தான் மெயின் காரணம் மேடம். அது வந்து நானே நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பேன் என்கிட்ட வரவங்கள்ட்ட எல்லாம். நம்ம வந்துட்டோம், வந்த வாழ்ந்தாலும் ஒரு சாதனையோட நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கறது நான் அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்றேன் தான். அதுக்கு வந்து நம்ம வாசிப்பு நம்ம புக் ரீட் பண்றதும் பெரிய உதவியா இருந்தது மேடம். நாங்க எல்லாருமே கொஞ்சம் சும்மா இருக்குன்னா கொஞ்சம் ரீட் பண்ணோம். நான் என் பேட்டி எல்லாம் கூட இப்போ உடனே புக் எடுத்துதான் படிச்சுட்டு இருக்கோம். சும்மா இருக்குன்னா அதெல்லாமே நாங்க படிக்கிறதுல அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வந்தோம். அதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றமும் கூட மேடம்.
1: சரிங்கம்மா, தொடர்ந்து புத்தகத்தை வாசிங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, நல்ல நல்ல புத்தகங்களை படிங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று சூப்பரா பேசுனீங்கம்மா.
0: உறுதுணைதான் மேடம்.
1: சரிங்கம்மா,
0: எஃப்எம்ல வாசிக்க கேட்டே நிறைய புக்ஸ் நான் வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா. பெண்கள் சமைப்பதற்கு மட்டும்தான் என்ற பழைய எண்ணம் இன்று முற்றிலும் மாறிவிட்டது அப்படிதான் சொல்லணும். சமையல் ஒரு திறமை, ஆனா அதுவே ஒரு பெண்ணின் எல்லை அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு பெண்கள் மருத்துவராகவும் விஞ்ஞானியாகவும் ஆசிரியராகவும் தொழில் முனைவராகவும் விளையாட்டு வீராங்கனையாகவும் நிர்வாக அதிகாரியாகவும் விண்வெளி ஆய்வாளராகவும் பல துறைகள்ல சாதனை படைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. குடும்பத்தை அன்புடன் கவனிக்கும் அதே பெண் தான் தனது கனவுகளையும் தைரியமாக நனவாக்கும் ஆற்றலும் கொண்டவர். அவளின் திறமைக்கு வாய்ப்பும் ஊக்கமும் கிடைச்சிட்டுனா உலகமே வியக்கும் உயரங்களை அவளால் அடைய முடியும். ஆகவே நேயர்களே, பெண்களை சமையலறைக்குள் மட்டுமே பார்க்காமல் சாதனை மேடைகளிலும் பார்க்கும் மனப்பான்மையை உருவாக்கும் அவர்களின் கனவுகளுக்கு துணை நிற்போம். ஏன்னா ஒரு பெண் சாதிக்கும் போதுதான் ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஒரு சமூகமே முன்னேறுது.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை

இதுவரை கேட்ட நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நீரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழியர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் VIP தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்த அறநிலைய சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும், பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும், கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் இன்னும் வந்து வழிபாட்டு இல்லாம இருக்கு நிறைய இடங்கள். அந்த கோயில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோயில்களை சரி பண்றது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோயில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, மிக பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கும்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அமைச்சர் திரு ஆஜவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள 2 கடைகளின் தகர கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5 மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடிநாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதி

0: பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 1:56.

பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கேஜிஎஃப் டூ. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: வீடுதோறும் மகிழ்ச்சியை வாரி வழங்கும் அன்பின் அலைவரிசை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 2:15. சில பாடல்கள் காதுகளுக்காக, சில பாடல்கள் நினைவுகளுக்காக, சில பாடல்கள் மனதுக்காக. அப்படிப்பட்ட இனிய தமிழ் திரை இசைகளை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வழங்கும் நேரம் இதோ. குமரி எஃப்எம் 101 திரை இசை கேட்கலாம். பார்த்ததும் பூக்கவில்லை என் காதல், உனக்காகவே காத்திருந்தது என் காதல். என் மனதை உனக்கு சொல்ல இந்த கவிதை போதும், என் காதலை புரிந்து கொள்ள உனக்கு எத்தனை காலம் வேண்டும்? வரும் பாடலை பாடியவர் மகாலட்சுமி ஐயர், பாடலுக்கு இசை டி இமான், பாடலாசிரியர் தபுசங்கர், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவம்.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

101.01 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. கற்பனை வரிகளில் திகட்டாத தேனமுதினி, உன்னை நினைத்து கவிதை எழுதுவதாலோ என் கவி வரிகளும் உயிர் பெறுகிறது. உள்ளம் உனைக்கான தவம் கிடைக்கிறது. உன்னை சுமக்காத இதயம் கூட சுமையாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய வருகைக்காக கவிதைகளும் காத்திருக்கிறது. என்ன

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முத்துக்கு முத்தாக. பாடலை பாடியவர்கள் விஜய் யேசுதாஸ், சின்மை.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 2:29 ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101 நேயர்கள் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. ஆசை வைத்தேன், சொல்வதற்கு தடையும் வைத்தேன், தெரியாமல் போனாலும் கவலை இல்லை என கனவெல்லாம் காதல் செய்தேன். ஆனால் நிஜத்தில் மட்டும் விலகி நின்றேன். சொல்லாமல் போனாலும் என் காதலை நீ கண்டுபிடித்து விட்டாய். கேட்கலாம் தலைநகரம் திரைப்படத்திற்காக டி இமான் இசையில் நா. முத்துக்குமார் வரிகளில் மஞ்சரி தேவன் பாடிய பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. யாவும் நீயாகி நெஞ்சமதில் நிறைகிறாய், தனிமையை ரசிக்க கற்றுக் கொடுத்தாய், மனதில் என்றும் உதிரா பூவானாய், உன்னோடு மட்டுமல்ல உன் நினைவோடு வாழவும் கற்றுதந்தாய்.

0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கோரிப்பாளையம். பாடலை பாடியவர்கள் கார்த்திக், மதுமிதா. பாடலுக்கு வரிகள் நாமுத்துக்குமார்.
1: அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 2:42 ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. உளி கொண்டு செதுக்கவில்லை, என்னை விழிக்கொண்டே செதுக்கிவிட்டாள். வரிகள் இல்லா கவிதையை விழிகளில் ரசித்தேன். 1000 கவிதைகளை மௌனமாய் பேசுகிறாய், எத்தனை முறைதான் நானும் வீழ்வது?

0: கீட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீ வருவாய் என பாடலை பாடியவர்கள் சுஜாதா உன்னிகிருஷ்ணன்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், தாளக்குடி ஏ மகராஜன் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல், திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

திரை பண்பலை 101 நேயர்கள் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. அந்த காரிகையை நினைத்து வண்ண தூரிகையால் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் ஆசைகள் எல்லாம் காணல் என தெரிந்தும் காதல் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் அவளின் மீது. தூத்துக்குடி திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் திப்பு பாடிய பாடல்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: வருடைய இனிய மெட்டுகளும் நினைவுகளை மலரச் செய்த தமிழ் திரை இசைகளும் நிறைந்த திரை இசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னையஞ்சல்.
3: நேரம் 2:55. வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் செகுமுள்ளியில் 83 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து

0: 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. வெப்பநிலை அதிகபட்சமாக தொண்டியில் 40.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மற்றும் நாளை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். வரும் 9, 10, 11 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமான வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 25 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பதிவான மழை அளவுகள். நீலகிரி, அவலாஞ்சி பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் அளவும், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி எஸ்டேட் இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. பவானி, நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிறுவாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில், சோலையார், வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகத்தில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். வானிலை அறிக்கை கேட்டவர்
1: சுதாகுமரன். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் 2000 வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் 20 லட்சம் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பணியின்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். கடலூர்

0: மாவட்டம் பன்ருட்டி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்கக் கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாமக்கல்லில் முதன்முறையாக செழிப்பு என்ற பெயரில் பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையாளர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101. காற்றின் வழியே காதுகளை மட்டுமல்ல இதயங்களையும் தொட்டு செல்லும் உங்கள் அன்பு வானொலி, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:03.

0: கேள்விகள் கதவை தட்டும்,
1: பதில்கள் அறிவை திறக்கும்,
0: சிந்தனைக்கு சிறகுகள் விரித்து
1: அறிவுக்கு புதிய பாதை காட்டும்
0: இனிய தருணம் வந்துவிட்டது. யோசித்து பதில் சொல்லுங்க,
1: உங்கள் அறிவை உலகுக்கு காட்டுங்க.
0: இதோ ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள்
0: 2602400
1: மற்றும்
0: 2907722 முன்னிணைப்பாக 046652 அலைபேசி எண் கூட இருக்குதுங்க
1: 890-325-70-39.

0: சரி, முதல் கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: சரி, நீங்களே கேக்குறீங்களா?
1: கேக்குறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப வந்து சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு சிறப்பு படை இருக்குல்ல, அதனோட அதிகாரப்பூர்வ உதவி எண் என்ன?
0: மீண்டும் ஒரு முறை கேள்வி.
1: சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் என்ன?
0: இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாமா?

0: கீழ் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாட்டை.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. சரி, நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
4: கேள்வி மீண்டும் மறுபடி நேயர்களுக்காக சொல்லிடலாமா? என நேயர்கள் வந்து ரெடியாகி இருக்காங்க. சின்னப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் என்ன? இதுதான் கேள்வி. எந்த நேயர்
0: வாராங்க?
4: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க? வணக்கம்.
4: யார் சார்? சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
5: ஆமா கேட்டேன்.
4: பதில் தெரியுமா?
5: தெரியும்.
4: சொல்லுங்க.
5: 10-91.
4: சரியான பதில் சொல்லிட்டீங்களே, வாழ்த்துக்கள்.
5: நன்றி மேடம்.
4: நன்றி நன்றி.

0: பாத்தீங்களா, கேள்வி கேட்டவனே அப்படிதான் தான் வந்து சரியான பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம வந்து கூடுதல் தகவல்களை உங்களுக்காக சொல்லிடலாம். 10-91 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து 10-91 என்பது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான பிரத்யேக கட்டணம் இல்லா அவசர கால உதவி எண். இது வந்து தமிழக காவல்துறையின் கீழ் இயங்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உடனடியாக தொடர்பு கொள்ள உதவுகிறது. குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை அல்லது ஆபத்தான சூழலில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து இந்த எண்ணை அழைக்கலாம். எந்த தொலைபேசியிலிருந்தும் இந்த 10-91 இந்த எண்ணை வந்து கட்டணம் இல்லாமல் அழைக்கலாம். சில மாநிலங்கள் அப்புறமா உள்ளூர் காவல் கட்டுப்பாட்டு அறைகளுடன் இணைக்கப்பட்ட குறுஞ்செய்தி மற்றும் செயலி அடிப்படையிலான ஆதரவையும் இவை வந்து வழங்குகின்றனவாம். ஒவ்வொரு பெண்ணின் கைகளிலும் இருக்க வேண்டிய இந்த எண் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிங்கப்பெண் அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவானீஸ்வரி அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த படை வந்து முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் செயல்பட்டு வருகிறது. இந்த 10-91 என்ற இலவச உதவி எண்ணை வந்து தொடர்பு கொண்டு பெண்கள் குழந்தைகள் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் உதவியை எளிதாக நாடலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்திருக்கு. இப்ப கேள்வியின் பதிலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் 10-91.
1: சரி, அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம்.
1: அடுத்த கேள்வியை நானே கேக்குறேன். கான்ஸ்கோரா அக்னி என்ற புதிய தாவர இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. கான்ஸ்கோரா அக்னி என்ற புதிய தாவர இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? நேயர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, கேள்வி
0: கேட்டிருக்காங்களான்னு
1: பாப்போம். வணக்கம்.
0: வணக்கம். தேநீர் நேரம் பொதறிவு பாசறை.
1: வணக்கம்.
0: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அப்படிதானே? ஐயா கேக்குதா?
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வடசேர்ல இருந்து லட்சுமி.
1: லட்சுமி அம்மா, உங்களுக்கு பதில் தெரியுமாமா?
2: ஆமா மேடம், மகாராஷ்டிரா மேடம்.
1: மகாராஷ்டிரா கரெக்டாமா?
2: கரெக்ட் தான் மேடம்.
1: கரெக்ட் தான். 100% கரெக்ட் அப்படிதானே?
2: ஆமா மேடம்.
1: சரி, அப்ப உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருவோமா? சரிம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்று சரியான பதிலையும் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: நன்றி.
1: நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது கான்ஸ்கோரா அக்னி என்ற புதிய தாவர இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அதுக்கு அழகா ஆன்சர் பண்ணிட்டாங்க, மகாராஷ்டிரா. சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கு இந்தியாவின் தீப்பற்றக்கூடிய சவானா புல்வெளிகளில் கான்ஸ்கோரா அக்னி என்ற புதிய தாவர இனத்தை கண்டுபிடித்துள்ளனர். இது மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உள்ள சுஸ் மலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இயற்கை தீயால் பராமரிக்கப்படும் சூழல் அமைப்புகளில் இது செழித்து வளர்வதால் இந்த இனத்திற்கு அக்னி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இது வெள்ளை இதழ்களையும் தனித்துவமான இறக்கை போன்ற தண்டுகளையும் கொண்ட ஒரு சிறிய மூலிகையாகும். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. கான்ஸ்கோரா அக்னி என்ற புதிய தாவர இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அதற்கான சரியான விடை மகாராஷ்டிரா. சரி, அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாமா. நேர்களை வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, கேட்டுடலாம். பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது?
1: மீண்டும் ஒரு முறை
0: சொல்லிடலாமா? பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டம் வந்து சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது?
1: இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: காலத்திலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நேயர்களுக்காக கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்டலாமா?
3: கேட்டுலாம். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? தான் நேயர்களுக்கான கேள்வி.
2: சரி, நேயர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, பதில கேட்டிடலாம். வணக்கம்.
4: வணக்கம், நெட்டாங்குடி மணிகண்டன்.
2: மணிகண்டன் சார், உங்களுக்கு பதில் தெரியுமா?
4: ஹலோ
2: சார், பதில் தெரியுமா சார் உங்களுக்கு?
4: தெரியும் தெரியும்.
2: சொல்லுங்க சார்.
4: கேரளா.
3: ஆஹா, சரியான பதில் சொல்லிட்டீங்களே.
2: உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா?
3: கொடுங்க கொடுங்க.
4: கேரள மாநிலம்.
3: சரியான பதில சொல்லிட்டீங்க ஐயா. நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
2: மணிகண்டன் சார் வந்து சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. கூடுதல் தகவல்களும் இப்ப தெரிஞ்சுக்கலாம்
3: சொல்லிடுவோமா? கேரள அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பிரியதர்ஷினி திட்டம் வந்து பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு அனைத்து சாதாரண மற்றும் கேரள மாநில சாலை போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும், அதாவது KSRTC, இந்த பேருந்துகளிலும் இலவச பயணத்தை வழங்குகிறது. முன்பதிவு இதுக்கு தேவையில்லை. பேருந்தில் ஏறியதும் நடத்தினரிடம் 0 கட்டண டிக்கெட் வந்து நம்ம பெற்றுக் கொள்ளலாம். இந்த திட்டம் வந்து கடந்த ஜூன் மாதம் 15 முதல் கேரள மாநிலம் முழுவதும் நடைமுறைக்கு வந்துள்ளது. அனைத்து வயது பெண்களும் திருநங்கைகளும் எவ்வித ஆவணங்களும் இன்றி கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். கேரளாவிலிருந்து கோவை, உக்கடம் போன்ற தமிழ்நாட்டின் எல்லை பகுதிகளுக்கு இயக்கப்படும் சாதாரண KSRTC அந்த பேருந்துகளிலும் இத்திட்டம் வந்து செல்லுபடியாகும். தம்பானூரில் மத்திய பேருந்து நிலையத்தில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்கள் அவங்க வந்து தலைமை செயலகத்திற்கு ஏற்றி சென்று இந்த தொடக்க பயணத்தை வந்து பெண் குழுவினர் அவங்க வந்து இயக்கியிருக்காங்க. பெண்கள் அதிகார அமளித்தலை நோக்கமாக இது வந்து ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமைந்திருக்கு. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். இத்திட்டம் வந்து KSRTC இதுல வந்து இயக்கப்படும் சுமார் 3125 சாதாரண பேருந்துகளை உள்ளடக்கும். இது வந்து மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார பின்னணிகளை சேர்ந்த பெண்கள் மீது பரந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறதா? இந்த திட்டம் வந்து தொடங்கப்படுவதற்கு முன்னதாக பயணிகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் உள்ள சேவைகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் தகுதியான பேருந்துகளில் வந்து ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கான். இந்த திட்டத்தை தொடக்கத்தை வந்து முதல்வர் வந்து சொல்லும்போது கேரளாவிற்கு இது வந்து ஒரு பெருமைக்குரிய தருணம் அப்படின்னு குறிப்பிட்டதோட, இது வந்து பெண்களுக்கு செய்யப்படும் ஒரு தாராள மனப்பான்மை செயல் அல்ல என்றும், மாறாக இது தொலைநோக்கு சமூக பொருளாதார பயன்களை அளிக்கக்கூடிய நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவை வந்து தங்கள் அரசின் வாகனங்கள் என்று கூறி பெருமையுடன் பெண்கள் வந்து இதுல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கேரள மாநிலத்தில். போயிடலாம். கேளுங்க, என்ன கேள்வி?
2: அடுத்த கேள்வி என்னன்னா, ரொம்ப எளிமையான கேள்வி. சுல்தான்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. சுல்தான்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நேயர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, பதில தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்
3: மேம். கேள்வி கேட்டீங்களா ஆப்ல?
5: இல்ல மேம், என்ன ஆப்ல வரல.
3: சரி, மீண்டும் ஒரு முறை அவங்களுக்காக கேள்வி.
2: சுல்தான்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
5: இதில் பற்றி சொல்லுங்க மேம்.
2: சுல்தான்பூர்

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து

0: பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
1: சுல்தான்பூர் தேசிய பூங்கா, அப்படிதானே மேம்?
2: ஆமா.
1: ஓகே, இப்பதான் உங்க குரல் நல்லா எனக்கு கேட்டது. இது வந்து இது மேம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது மேம்.
2: உத்தரப்பிரதேசம்,
1: உத்தரப்பிரதேச மாநிலத்துல பவானா அப்படிங்கிற ஒரு இடம்.
2: இல்லையே, கொஞ்சம் இல்ல, வேற யாத்தையாவது நம்ம கேட்டு பாக்கலாமா
1: மேம்? அப்ப வந்து ஹரியானா மாநிலம்.
2: ஹரியானா,
1: குருகிராம்.
2: உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதே.
1: ஆமா, கரெக்ட் தானே?
2: கரெக்டா. உத்தரப்பிரதேசமா ஹரியானாவா? சுல்தான்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஹரியானா மாநிலத்துலதான் இருக்குது. டெல்லியில் இருந்து சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் ஹரியானாவின் குர்கான் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுல்தான்பூர் தேசிய பூங்கா குளிர்கால வெப்பநிலை குறைவதால் இடப்பெயர்வு பறவைகளின் எண்ணிக்கையும் பெரும் அதிகரிப்பை காண்கிறது. சுல்தான்பூர் ஜூல் ஒரு பருவகால நன்னீர் ஈரநிலமாகும். இதன் நீர்மட்டம் மழைப்பொழிவு மற்றும் பருவகால நீர்வரத்தை பொறுத்து உயர்ந்து குறைகிறது. இதன் உலகளாவிய சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து 2021 இது ராம்சார் தலமாக நியமிக்கப்பட்டது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. சுல்தான்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அதற்கான சரியான விடை ஹரியானா. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
3: போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் பாதாம் தலைநகரம் என அழைக்கப்பட்டுள்ள நகரம் எது? இதுதான் நேயர்களுக்கான கேள்வி.
2: கேள்வி மீண்டும் ஒருமுறை.
3: இந்தியாவின் பாதாம் தலைநகரம் என அழைக்கப்பட்டுள்ள நகரம் எது?
2: சரி, இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டாளம்.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:33. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்வியை மீண்டும் ஒருமுறை கூட கேட்கலாமா?
5: சொல்லிடலாமா? இந்தியாவின் பாதாம் தலைநகரம் என அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது? நேர்களுக்கான கேள்வி.
0: நேயர்களும் வந்துட்டே இருக்கிறாங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், உங்களுடைய பேர்?
6: நான் மதுரை மணி நகரம்
0: மதுரை மாவட்டம்
5: சண்முக சுந்தரம் ஐயா. சொல்லுங்க ஐயா, கேள்வி கேட்டீங்களா? அருமையா சொல்லிட்டாங்களே, சரியான பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
5: நன்றி. சரியான பதில சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இப்ப கூடுதல் தகவல்களை சொல்லிடலாம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள புல்வாமா நகரம் இந்தியாவின் பாதாம் நகரம் என அழைக்கப்படுகிறது. புல்வாமா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய பாதாம் மரங்கள் உள்ளனவா. இங்குள்ள குளிர்ச்சியான வறண்ட காலநிலை பாதாம் சாகுபடிக்கு மிகவும் உகந்தது. இதனால இங்கு விளையும் பாதாம்கள் அதன் உயர்ந்த தரம் மற்றும் சுவைக்காக பிரபலமாக உள்ளனவா. இந்தியா தனது பன்முக விவசாயம் மற்றும் இயற்கை வளங்களுக்காக உலகம் முழுவதும் பெயர் பெற்ற நாடு. வசந்த காலத்தில் பாதாம் மரங்கள்ல இளம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்கள் மலரும் போது அந்த பகுதி மிகவும் அழகாக இருக்குமா பாக்குறதுக்கு. இதனால இயற்கையை விரும்புறவங்க, புகைப்பட ஆர்வலர்கள் மற்றும் இதனோட அழகை காண பல சுற்றுலா பயணிகள் கூட இங்கு வராங்களாம்.
0: கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை
5: சொல்லிடலாமா? இந்தியாவின் பாதாம் தலைநகரம் என அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது? ஜம்மு காஷ்மீரில் உள்ள புல்வாமா நகரம்.
0: சரி, அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
5: கேட்டுலாம், என்ன கேள்வி கேளுங்க.
0: சைட்டோப்சிஸ் இண்டிகா என்ற புதிய ஆழ்கடல் மீன் இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
5: கேள்வியை மீண்டும் ஒருமுறை சொல்லலாமா?
0: சொல்லிடலாம். சைட்டோப்சிஸ் இண்டிகா என்ற புதிய ஆழ்கடல் மீன் இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: கிருஷ்ணகோவில்
0: இருந்து.
5: சுரேஷ்.
0: சுரேஷ் சுரேஷ் சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
7: கேரளா.
0: கேரளா, கண்டிப்பா கேரளா தான். சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
5: நன்றி.

0: சரியான பதில சொல்லிட்டாங்க. சைட்டோப்சிஸ் இண்டிகா என்ற புதிய ஆழ்கடல் மீன் இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? அதற்கான சரியான விடை கேரளா. கூடுதல் தகவல்கள், கொச்சியில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் சைட்டோப்சிஸ் இண்டிகா என்ற புதிய ஆழ்கடல் மீன் இனத்தை கண்டுபிடித்துள்ளனர். இது தெற்கு கேரளாவிற்கு அப்பால் உள்ள அரபிக்கடலிலும் கண்டறியப்பட்டுள்ளது. இது பொதுவாக டோரிகள் என்று அழைக்கப்படும் சைட்டோப்சிஸ் பேரினத்தை சேர்ந்தது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. சைட்டோப்சிஸ் இண்டிகா என்ற புதிய ஆழ்கடல் மீன் இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? அதற்கான சரியான விடை கேரளா. சரி, அடுத்த கேள்வி கேட்டலாமா?
1: அடுத்த கேள்வி கேட்கலாமா? நீங்க வந்து கடல் பத்தி தானே கேட்டீங்க, நானும் கடல் சார் மீன் இனம், மீன் வந்து கடல்ல தானே இருக்கும். சரி, அதனால அது சம்பந்தமான ஒரு கேள்வி தான் நானும் கேட்க போறேன்.
0: கேட்கலாம்.
1: இந்தியாவின் முதல் 3D முறையில் அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது?
0: சரி, மீன் போயாச்சு, இப்போ பாறை.
1: பவளப்பாறை,
0: பவளப்பாறை
1: கடலுக்குள்ள தானே இருக்கு.
0: ஆமா,
1: அதனால
0: கேள்வி மீண்டும் ஒரு முறை.
1: இந்தியாவின் முதல் 3D முறையில் அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது?
0: இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குட்டி.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: அரசு
4: கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
4: மற்றும் 0465129643. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
0: பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
5: கேட்டிருந்தோம் நேயர்களுக்காக. கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா? இந்தியாவின் முதல் 3D முறையில் அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது?
0: பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: யார் பேசுறீங்கம்மா? லட்சுமி அம்மா. கேள்விக்கு விட தெரியுமா? இல்ல, நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் 3D முறையில் அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? நம்ம
6: தமிழ்நாட்டுலதான்.
0: சரி, வேற யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். நன்றிமா.
5: நன்றிமா. நன்றி. வணக்கம். தேனி நேரம். யார் பேசுறீங்க? இங்க இருந்து ஏற்கனவே நீங்க ஒரு முறை வந்து பதில் சொன்னீங்க இல்லையா? நிகழ்ச்சியில முதல் நேரம் வந்தது நீங்க
6: தானே?
5: சரி, கேள்விக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு?
6: தெரியும்.
5: சொல்லுங்க. என்னையா?
6: தமிழ்நாட்டுல.
5: ஆமா, தமிழ்நாட்டுல.
6: ராமநாதபுரம்.
5: ராமநாதபுரம் என்பது மிகச் சரியான பதில். சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. கேள்வி கேட்டிருந்தோம், அவங்க வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாம். இந்தியாவில் முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை திட்டம் வந்து தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா பகுதியில், அதாவது தனுஷ்கோடி முதல் தூத்துக்குடி வரை நிறுவப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் கடற்கரை மற்றும் பாம்பன் அருகே உள்ள கடல் பகுதிகளில் இந்த தொகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY இந்த திட்டத்தின் கீழ் இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்விடத்தை மீட்டெடுப்பது, மீன் வளத்தை பெருக்குவது, பவளப்பாறை சிதைவை தடுப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கடல்வாழ் வாழ்விட மறுசீரமைப்பு மற்றும் மீன்வள மேம்பாட்டிற்காக இம்முயற்சி வந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதுல வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து மத்திய அரசு 60% நிதியுதவியும், மாநில அரசு வந்து 40% நிதியுதவியும் போட்டுதான் இதை வந்து செய்யறாங்க. இப்ப வந்து கேள்வி பதிலும் மீண்டும் ஒருமுறை சொல்லிடலாமா நேர்களுக்காக? இந்தியாவில் முதல் 3D முறையில் அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மன்னார் வளைகுடா பகுதியில்.
0: சரி, அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
5: கேட்டுடலாம். அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்கீங்க? என்ன கேள்வி?
0: அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப பாறை கேட்டீங்க இல்லையா, அடுத்து வந்து கல்லு.
5: ஆஹா, பாறை கல்லு ரொம்ப பொருத்தமா இருக்கே. பாறைனாலும் கல்லுனாலும் ஒண்ணுதானப்பா.
0: ஆமா,
5: கல்லு பெரிய கல்லு பாறைன்னு சொல்றோம்.
0: ஆமா, அது கடலுக்கடியில இருக்குதுல்ல, இது வேற.
5: நீங்க இந்த கல்லு வந்து எங்க இருக்கு?
0: அது வந்து நேயர்கள் சொல்லுவாங்க.
5: இந்தியாவின்

0: மிகப்பெரிய வட்ட வடிவ கல் தளம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்தியாவில் மிகப்பெரிய வட்ட வடிவ கல் தளம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சரி, பதில தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: உற்சாகமான புற்பகல் வணக்கம். நாகர்கோவில் திருக்குடியிருப்பு கண்ணில் ரகுமான்மா.
2: உற்சாகமான வணக்கம் ஐயா. கேள்வி கேட்டீங்களா?
1: சோலாப்பூர்மா, மகாராஷ்டிரா மாநிலம்.
0: கரெக்ட் ஐயா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஐயா.
1: வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி.
0: கரெக்டான ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவின் சோலாப்பூரில் உள்ள போராமணி புல்வெளிகளில் இந்தியாவின் மிகப்பெரிய வட்டக்கல் தளத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பல வட்ட வளையங்களில் அமைக்கப்பட்ட சிறிய கல். இந்த கல்லில் உள்ள வளையங்களுக்கு இடையில் குவிந்த மண் பல நூற்றாண்டுகளாக தொடப்படாமல் இருந்ததை குறிக்கிறது. இதனுடைய வடிவமைப்பு ரோமானிய காலத்து நாணயங்களில் காணப்படும் மத்திய தரைக்கடல் தளங்களில் ஒத்திருக்கிறது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ கல் தளம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? அதற்கான சரியான விடை மகாராஷ்டிரா. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
2: கேட்டுலாமா அடுத்த கேள்வி? நீங்க வந்து கல்ல பற்றி கேட்டீங்க எடுத்தன.
0: ஆமா,
2: நான் வந்து கல் வெட்டு அதை பற்றி கேட்க போறேன்.
0: ஓகே.
2: என்ன, சோழர் கால கல்வெட்டுகள் சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
0: கேள்வி மீண்டும் ஒரு முறை.
2: சோழர் கால கல்வெட்டுகள் சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
0: கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சந்தோ சுப்பிரமணியம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதை மீண்டும் ஒருமுறை கேட்டலாம்,
5: நினைவுபடுத்தலாம் நேயர்களுக்கு. சோழர் கால கல்வெட்டுகள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
0: சரி, அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: வடசிலிருந்து
6: முத்தரசன்.
0: முத்தரசன், முத்துகிருஷ்ணன் சார். சார் பதில் தெரியுமா சார்?
6: தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில்.
5: திருச்சி மாவட்டத்தில் இல்லையே, பக்கத்துல வந்திருக்கீங்க சொல்லுங்க.
0: சரியான சரி. அப்போ இன்னொரு நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார்.
5: யார் பேசுறீங்க?
7: ஐயா
5: சொல்லுங்க ஐயா, பதில் தெரியுமா?
7: ஆமா, திருவாரூர் மன்னார்குடி தானே.
0: இல்லையா? இல்லையா, அது வந்து
5: கரெக்டான பதில் இல்ல. சரியான பதில் இல்லையா, தெரிஞ்சுக்கலாம்.
7: சரியான பதில்.
0: சரி, ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கலாமா?
5: இதுல வந்து என்னன்னா, இது வந்து கொளத்தூர் பக்கத்துல, அது வந்து முதலாம் ராஜாதிராஜன் அவங்களோட தொடர்புடையது.
0: சரி, நேர் வராங்க, கேட்டுடலாம் பதில. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
5: வேணுகம்மா, கேள்வி கேட்டீங்களா?
8: ஆமா.
5: பதில் தெரியுமாமா? மயிலாடுதுறை. முயற்சி பண்ணிருக்கீங்க, மயிலாடுதுறை அப்படிங்கறது சரியான பதில் இல்ல.
0: வேற யாராவது சொல்றாங்களா அப்படின்னு கேப்போம்.

0: நன்றி மனோஜ். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், தேனி நேரம் பொது அறிவு பாசறை.
0: வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க?
1: சொல்லுங்கய்யா, யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணா மேடம், நாகர்கோவில்.
1: சொல்லுங்கய்யா, கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
2: கேள்வி ஒருக்கா சொல்லாமா?
1: சோழர் கால கல்வெட்டுகள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
2: திருச்சி மாவட்டம் மேடம்.
1: அதாவது நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, ஆமா, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். நன்றி ஐயா. இது வந்து இதுக்கான பதில வந்து நம்மளே சொல்லிடலாமா? இது தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்துலதான். தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டம் கொளத்தூரில் உள்ள ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் பேரனான முதலாம் ராஜாதிராஜனுடன் தொடர்புடைய மூன்று புதிய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனவா? இதுல வந்து ஒரு கல்வெட்டானது முதலாம் ராஜாதிராஜனின் ஆட்சி காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. மற்றொரு கல்வெட்டு பாத்தீங்கன்னா, இக்கோவில் பாண்டியர் மற்றும் விஜயநகர பேரரசு காலங்களிலும் வழக்கில் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. இந்த கல்வெட்டுகள் கோவில் மற்றும் சோழ பேரரசு பற்றிய புதிய வரலாற்று சான்றுகளை வழங்குகின்றனவா? இந்த ஆய்வின் போது கோவிலுக்கு அருகே தொல்லியல் படிமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனவா? சோழர்களின் வரலாறு, ஆட்சி முறை மற்றும் கலாச்சாரத்தை அறிய சோழர் கால கல்வெட்டுகள் மிக முக்கிய முக்கிய வரலாற்று ஆவணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து கேள்வியும் பதிலும் சொல்லலாம். சோழர் கால கல்வெட்டுகள் சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில்.
0: சரி, அப்ப இத்தனை இதோட வந்து நம்ம பொது அறிவு பாசறையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அறிவை வளர்க்கும் கேள்விகளோடும் பயணித்த பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆர்வத்துடன் பங்கேற்று உங்கள் அறிவுத்திறனை வெளிப்படுத்திய ஒவ்வொரு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஒரு புதிய தேடலை தொடங்கட்டும். ஒவ்வொரு பதிலும் ஒரு புதிய அறிவை சேர்க்கட்டும். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு மு ஆஷா,
1: எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்.

டாடா பாய் பாய் சொல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து இணைந்திடுங்கள் குமரி பண்பலை 101 உடன். தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கவுரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்கக் கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும்

0: இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டி செய்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:02.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ளலாம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து. இத்திட்டம் 2019-20 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் மீன்வளத்துறையின் நிலையான வளர்ச்சி மூலம் நீலப்புரட்சியை ஏற்படுத்த 5 காலத்திற்கு 2020-2025 ஆண்டு வரை அமல்படுத்தப்பட்டது. கூடுதலாக 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள், மீன் விவசாயிகள், மீன் தொழிலாளர்கள், விற்பனையாளர்கள், மீன்வள மேம்பாட்டு நிறுவனங்கள், மீன்வளத்துறையில் சுய உதவி குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், மீன்வள கூட்டுறவு நிறுவனங்கள், மீன்வள கூட்டமைப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள், மீன் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள், நிறுவனங்கள், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இத்திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். இத்திட்டத்தில் மத்திய துறை திட்டம், மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் என்று 2 கூறுகள் உள்ளன. இத்திட்டத்தின் மைய ஆதரவு திட்டக்கூறு 3 பரந்த துணைக்கூறுகளை உள்ளடக்கும். அவை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பு மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். மீன்வளத்துறையின் ஆற்றலை நிலையான, பொறுப்பான, அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுதல், நிலம் மற்றும் நீர்வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், மதிப்பு சங்கிலியை நவீனமயமாக்கல், வருமானம் இரட்டிப்பு, வேலைவாய்ப்பை உருவாக்குதல், ஒட்டுமொத்த வேளாண் மொத்த மதிப்பு கூட்டு மற்றும் ஏற்றுமதிகளில் மீன்வளத்துறையின் பங்களிப்பை மேம்படுத்துதல், சமூக பொருளாதார மற்றும் உடல் பாதுகாப்பை வழங்குதல், வலுவான மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியனவாகும். சாகர்மாலா, கிசான் சம்பதா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், விக்சித் பாரத் ஜி ராம்ஜி, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆகிய திட்டங்களோடு மத்ஸ்ய சம்பதா திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடைபிடிக்கப்படும் முக்கிய உத்திகள் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மீன் இனங்களின் மரபணு மேம்பாடு, இறால் இனப்பெருக்கத்தில் தன்னிறைவு, புத்தொழில் ஊக்குவிப்பு, அடைக்காப்பு மையங்கள், கடல் பண்ணை வளர்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்துதல், பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, உலகளாவிய தரநிலைகள் மற்றும் சான்றிதழ், இனப்பெருக்க வங்கிகள், குஞ்சு பொறிப்பகங்கள், பண்ணைகள் போன்றவற்றிற்கான அங்கீகாரம் அளித்தல், நவீன மீனவ கிராமங்கள், நீர் பூங்காக்கள் அமைத்தல், மீன்பிடி படகுகளுக்கான காப்பீட்டுத் திட்டம், 3,347 சாகர் மித்ராக்கள் உருவாக்கப்படுவார்கள், இத்திட்டம் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்பு 25%-10% குறைந்துள்ளது, 15 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது, தனிநபர் உள்நாட்டு மீன் நுகர்வு 5 கிலோவிலிருந்து 12 கிலோவாக அதிகரித்துள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாம் அறிந்து கொண்டோம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து.

நேரம் இப்போது 4:06. வானிலை அறிவிப்பு. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும்.

நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பந்தலை 101. நீங்களே இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் பீமா படத்திற்காக ஹரிஹரன் கே பிரசன்னா மகதி பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நா முத்துக்குமார்.

அருகே இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 4:14. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் குள்ளநரி கூட்டம் படத்திற்காக கார்த்திக் சின்மையை பாடியது. பாடலுக்கு இசை வி செல்வகணேஷ், வரிகள் நாமுத்துக்குமார்.

0: கடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேர்மிப்போது 4:20. மயக்கம் தரும் மாலை வேளையில் நேர்களை உங்களின் காதோரம் இசைத்து மனதோடு உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் எங்கேயும் காதல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா சென்னையில் பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் மதன் கார்கியே.

திரையில் நிறைவாக வரும் பாடல் ஜோ படத்திற்காக ஆனந்த் அரவிந்தாசன் பாடியது. பாடலுக்கு இசை சித்துக்குமார், வரிகள் விக்னேஷ் ராமகிருஷ்ணா.

இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களை இப்போது கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை.

Your attention please. Air India announces the arrival

0: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
0: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 5:11. மாலை நேரத்தில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கண்மணி ராஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். நீல நிறத்தில் வானம் தொட்டு விரிந்த கடல், கத்தும் கடலில் எப்போதும் சலிக்காமல் கரை தொட்டு செல்லும் அலைகள், யாவும் உரைக்கும் கதைதான் என்னவோ, கேட்போமா?

நேரம் இப்போது 5:15. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசைச்சரம்.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ஆட்டோ ராஜா படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் புலமை பித்தன். கண்ணே உன் கண்களுக்குள் எத்தனை நளினம், மையேந்தும் செங்காந்தல் மலரே, கவிதை பூச்சரமே, நீ பேசும் கண்கள் பொய்யுரைத்த மாயம்தான் என்னவோ.

நேரம் இப்போது 5:20. நேர்களே, உங்களின் எண்ணங்களில் நிறைந்து மனங்களில் சந்தம் இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் முதல் மரியாதை படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து. மழை தூவிடும் நேரம் மண்ணிலிருந்து வீசிடும் மண் வாசம், மனதோடு காதல் தூவிடும் நேரம் கண்கள் போடும் காதல் கோலம், மனதோடு வீசிடும் வாசமாய் மங்கை உன் நேசம்.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்மிப்போது 5:26:50. நேர்களே, உங்களின் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. உன் சுவாசம் நானாகிட, என் சுவாசம் நீயாகிட, காத்திருந்தே நாளும் அன்பே உன் வரவுக்காய், நடந்து வரும் நந்தவனமே நானும் கண்டதில்லை உன் பேரழகை. காதோடு கொஞ்சிடும் காதலையும் கதை சொல்லும் மாயம்தான் என்னவோ

நேரம் இப்போது 5:33. நீங்களே மாலை நேரத்தில் உங்கள் மனதோடு உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் அவ்வை சண்முகிய படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி. அன்பே, நெஞ்சோரம் உன் நினைவுகள், கண்ணோரம் உன் கனவுகள், ஜென்ம ஜென்மமாய் தொடரும் நம் பந்தம், தூங்காத கண்களில் துணையாக நீ வர காதலில் தவிக்கும் என் இதயம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், தாளக்குடி ஏ மகாராஜன் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல், திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நீர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பார்வை ஒன்றே போதுமைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை பரணி, வரிகள் பா விஜய். பச்சை பசியலென பறந்து விரிந்த புல்வெளி, புல்மேல் தூங்கும் பனித்துளி, மலர்களில் வீசும் வாசம், பூவினை திறக்கும் காற்று, மலர்ந்து சிரித்திடும் மலர்களில் மதுவினை எடுக்க பறந்திடும் பல வண்ண பட்டாம்பூச்சிகள், ஒன்றுடன்று சார்ந்து வாழும் சார்பு நிலை.

நேர்களே, மாலை நேரத்தில் காதலுடன் உங்களின் மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நேர்விப்போது 5:46:50. முல்லைச்சரத்தில் இனிவரும் பாடல் சுப்பிரமணியபுரம் படத்திற்காக பெல்லிராஜ் தீபா மரியம் பாடியது. பாடலுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன், வரிகள் தாமரை. சொல்லாமல் தொட்டுச் செல்லும் தென்றலாய் என் மனம் வருடிச் சென்றாய் மெல்ல, கண்களுக்குள் கலந்து கனவினில் தொடர்ந்து இதயத்தில் நுழைந்து உணர்வினில் கலந்து உயிர் வரை தொடர்ந்தாய் மெல்ல, உயிரினில் கலந்த உறவே நீ இன்று நான் இல்லை.

இனிவரும் பாடல் டாக்டர் படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிட்டா காந்தி பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் சிவகார்த்திகேயன். உயிரோடு மெய்யாக, மெய்யோடு உயிராக, உயிர் மெய்யாக இணைந்தோம். இணைந்த அன்பினில் பிரிவேது,

முல்லைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் அங்கம்மாள் படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை முகமது மக்பூல் மன்சூர், வரிகள் முத்தமிழ். மலரும் மங்கையும் ஓரினம் தானோ, மனதோடு உன்னீசும் மாறுதுமாய் வீசிட தேனாக தெத்திக்கும் உன் நினைவுகள், திகட்டாத உன் பேச்சு தெள்ளமுதாய்.

0: இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நீங்களே இந்த அறிவிப்பினை அடுத்து மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம். வேளாண் நேரலை பங்கேற்கிறார் தாளக்குடி ஏ மகாராஜன் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கால்நடைகளுக்கு ஏற்ற கொட்டகை அமைத்தல் தகவல்களை தருகிறார் திங்கள் சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 9:15 திரையிசை, இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம், 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம், நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரு இசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், குமரி மாவட்ட அணைகளில் நீர்மட்ட விபரம், திரு இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் இதில் திரு இசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. 11:02 எய்க்சூர் தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. இதில் வட்டவிளை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து குமரி பண்பலையுடன். இதில் எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டும் அது தந்த மாற்றமும் நேரலை கேட்கலாம். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள மின்தடை பற்றிய அறிவிப்பு. மீனாட்சிபுரம் உபமின் நிலையத்தில் நாளை மாதாந்திர சிறப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை அதாவது 8/7/2026 அன்று காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை கோட்டார், வடிவீஸ்வரம், மீனாட்சிபுரம், கணேசபுரம், இடிலாக்குடி, உலகின சேதி, தளியபுரம், சரலூர், கரிமாணிக்கபுரம், செட்டிக்குளம், சந்திப்பு, சர்க்குண வீதி, ராமன்புதூர், வெள்ளாளர் காலனி, சவேரியார் கோயில் ஜங்ஷன் மற்றும் ராமவர்மபுரம், இந்து கல்லூரி, வேதநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என நாகர்கோவில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். மேலும் மின்பாதைகளில் மின்னோட்டம் இருக்காது என கருதி பொதுமக்கள் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், பராமரிப்பு தினத்தன்று மின்பாதைக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்கு மற்றும் பழுதடைந்த மின் கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கும் வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் 2026-27 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமா படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு, அதாவது ஸ்பாட் அட்மிஷன், இதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை, அதாவது 31-7-2026 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளன. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமா படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30-6-2026 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் ஃபீஸ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட உலமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த 30-6-2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் 15-7-2026, அதாவது இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
4: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
3: தோல் நோய்கள்,
4: வயிற்று செரிமான கோளாறுகள்,
3: மூட்டுவலி, வாதம்,
4: சுவாச கோளாறுகள்,
3: மூலம்,
4: தலைவலி, மைக்ரேன்,
3: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
4: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
4: 9443693100.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
14: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
15: வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
16: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
15: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
16: மற்றும் 04651296483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: மெல்லிசையில் முதலில்
4: தேவி என் கலி தீர்க்க என தொடங்கும் சாய் ராஜா இசையமைத்த பாடலை இயற்றியவர் ராமசாமி சுதர்சனம். பாடலை பாடுபவர் பி.எஸ். சசிரேகா.

0: மெல்லிசையில் நிறைவாக.
1: எத்தனை கோடி என தொடங்கும் ஜீவபாரதி இயற்றிய பாடலுக்கு இசை ஆர்ஜே மேரி லிடியா. பாடலை பாடுவோர் வி. கிருஷ்ணமூர்த்தி, ஐ. சுஜா ஆகியோர்.

0: மெல்லிசை கேட்டோம். இனி மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகள்

0: விவகாரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திரமோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
1: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த ESI-யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. MRP-க்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. MRP-க்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
0: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும், தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100 வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
2: டுடே மார்னிங் 7:00 வந்து நமக்கு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் எம்எம் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் இப்ப லாஸ்ட் 2 ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட் அப்பர் பவானி சைட் கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங்க்கு அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெய்னி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பாத் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
1: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னிலையில் 8 இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40. நேர்களே, பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரிசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் முத்து படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேர்மிப்போது 6:48 20 நொடி. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடல் வாலி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை தேவா. வரிகள் வாலி.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம், தாளக்குடி ஏ மகராஜன் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல், திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: திரையிசையில் நிறைவாக வரும் பாடல் பாட்ஷா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து. பாடலை கேட்பதற்கு முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து

இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் கி. கதிரவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: 7:10 ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: திருச்சி மாவட்டத்தின் 147வது ஆட்சியராக பிரதீப் தயாள் பொறுப்பேற்றார். தமிழகத்தின் புதிய அரசு மேற்கொண்ட 14வது மாவட்ட ஆட்சியரின் இடமாற்றம் உத்தரவின்படி திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த வே சரவணன் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக நிதித்துறை இணைச் செயலராக பணியாற்றி வந்த பிரதீப் தயாள் திருச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரதீப் தயாள் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளன். திருச்சி மாவட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொடுப்பது, மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நேர்மையான திறமையான நிர்வாகத்தை கொடுப்பது என எனது நோக்கங்களாகும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்கி திருச்சி மாவட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என்றார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவி பேலட் உள்ளிட்ட சரிபார்க்கும் பணிகளை தொடங்கப்பட்டது. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இதன் பின் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் அங்கு சரிபார்க்கும் பணியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்களில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தலைமையில் திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள், மாநகர காவல்

0: ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கிரே பிரவின் உமேஷ் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள், புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்டத்தில் அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. நேர்மையான முறையில் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வுக் கூட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடத்தப்படும் என தெரிவித்தார். திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 கேடயங்களை வென்றுள்ளது என திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி பேட்டியளித்துள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 விருது கேடயங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ரயில்வே ஊழியர்களின் கடின உழைப்பிற்கு சான்றாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளன. பொது மேலாளரின் கோட்டங்களுக்கு இடையேயான ஒட்டுமொத்த செயல்திறன் கேடயத்தை 2 இடம், மெக்கானிக்கல் துறை செயல்திறன் கேடயம், மருத்துவத்துறை செயல்திறன் கேடயம், பர்சனல் துறை செயல்திறன் கேடயம், பிளானிங் ஒர்க் ஸ்டடிஸ் செயல்திறன் கேடயம், சிறந்த கோட்ட ஸ்டோர்ஸ் கேடயம், சிறந்த பயிற்சி நிறுவனத்தின் விருது ஆகியவற்றை திருச்சி கோட்டம் பெற்றுள்ளது. மேலும் கோட்டங்களுக்கு இடையேயான தூய்மை கேடயத்தில் சிறந்த பராமரிப்புக்கான விருதையும் திருச்சி ரயில் நிலையம் பெற்றுள்ளது. இந்த நிதியாண்டில் திருச்சி கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777.20 கோடி ரூபாயும், பயணிகள் போக்குவரத்து மூலம் 572.32 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளது. இது தவிர பார்சல் போக்குவரத்து மூலம் 6.92 கோடி ரூபாயும், டிக்கெட் பரிசோதனை மூலம் 13.38 கோடி ரூபாயும், இதர வழிகளில் 20.33 கோடி ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 41.72 பில்லியன் பயணிகள் இந்த கோட்டம் வழியாக பயணித்துள்ளனர். ரயில்வே பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக பல இடங்கள் ரயில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 94.41% சரியான நேரத்திற்கு இயக்கப்பட்டுள்ளன. இது இந்திய ரயில்வேயின் டாப் 10 கோட்டங்களில் ஒன்றாகும். அடுத்த ஆண்டில் இந்த இலக்கை 96% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சரக்கு கையாள்வதில் தொடர்ந்து 4வது ஆண்டாக 13 மில்லியன் டன் இலக்கை தாண்டி 13.24 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு தானியங்கள் கையாள்வது 41%, உரங்கள் கையாள்வது 699%, அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளன. பண்டிகை காலங்களில் 56 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் ஏற்கனவே உள்ளதை போல தஞ்சாவூரிலும் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 3 புதிய உணவகங்கள் வரவுள்ளன. இந்த ஆண்டோடு திருச்சி கோட்டத்தில் மொத்தம் 25 லிப்டுகள் மற்றும் 11 எக்ஸலேட்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன என தெரிவித்தார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன். நேரம் 7:14. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின்

0: 9 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகுத்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரன் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில்

0: தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் இரவு மணி 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி இரவு 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.10. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:26.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம்

லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். மிளகில் வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். பலவகை மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கலாம். அதிகமான காற்றினுடன் மழை இருப்பதால் இளம் ரப்பர் மற்றும் பழ மரங்கள், வாழை ஆகிய மரங்களுக்கு கம்புகளால் முட்டுக் கொடுப்பதோடு நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தோட்டக்கலை பயிர்களான மிளகாய், கத்தரி, புடலங்காய், வாழை மற்றும் பல வருட பயிர்களை தேர்வு செய்து விதைப்பு மற்றும் நடவு செய்து விவசாயிகள் பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடமுள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளப்பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம். தாளக்குடி ஏ மகராஜன் அவர்களுடன் வேளாண் நேரலை. அமுது சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கேற்ற கொட்டகை அமைத்தல். திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். வேளாண் பெருமக்களை, நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களாலான முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் நெல் தென்னை சாகுபடி அனுபவம் குறித்தான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தாளக்குடி கிராமம் இன்றளவிலும் கூட நெல் விவசாயத்தில் ஒரு பிடிப்புடன் ஈடுபாடு காட்டி வருகிறது. நீர்நிலைகளை சுத்தமாக பராமரிப்பதில் இப்பகுதி விவசாயிகளிடையே ஓர் ஒற்றுமையை பார்க்க முடியும். புறவுகளில் கட்டுக்கோப்பான புறவுகள் என விரல்விட்டு எண்ணுவோமேயானால் பெரியகுளம் மணவாளக்குறிச்சி ஏலா, வேம்பனூர் ஏலா என்ற அந்த வரிசையில் தாளக்குடி பரவுக்கும் ஒரு இடம் உண்டு. எனவேதான் இந்த பகுதி விவசாய நிலையை நம் மாவட்ட பிற விவசாயிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனும் நல்லெண்ணத்தில் அந்த பகுதி நெல் மற்றும் தென்னை சாகுபடியில் ஈடுபாடு காட்டி வரும் தாளக்குடி ஏ மகராஜன் அவர்களை இன்றைய வேளாண் நேரலை வாயிலாக சந்திக்க இருக்கிறோம். நமது கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக தற்போது

0: நமது நிலையத்தில் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. பாரம்பரியமான வேளாண்மை குடும்பமா எப்படி?
1: எங்க தாத்தா காலத்துல இருந்தே இந்த விவசாயம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க தாத்தா, எங்க அடுத்துல எங்க அப்பா, எங்க அப்பா கடத்துல நான் அப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சிறு வயதுல கல்லூரிக்கு போகக்கூடிய சென்னைகள் எல்லாம் தாத்தா கூடயும் அப்பா கூடயும் போவோம். சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வயல் உள்ள வேலைகள் எல்லாம் சொல்லி தருவாங்க.
0: அப்படி என்ன வேலை சொல்லி தருவாங்க?
1: வயல் உள்ளது, வரப்படுறது, நாற்று நடக்குது, எப்படி நடணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அவங்க கூட போய் இதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். உங்களுக்கு காலையில சாப்பாடு கொண்டு போவோம். சாப்பாடு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை சொல்லி கொடுப்பாங்க. அதை படிச்சு படிப்படியா அப்படி படிச்சுட்டே இருப்போம். நான் காலேஜ் படிக்க முடிஞ்சதுல கூட காலையில வயல உழுதுகிட்டு தான் காலேஜுக்கு போகக்கூடிய அளவுல வச்சிருந்தோம். அப்போ எங்கள்கிட்ட நிறைய மாடுகள் நிறைய உண்டு.
0: எவ்வளவு மாடுகள் இருந்து?
1: ஒரு 10 ஜோடி மாடுகள்லாம் இருந்து, எரும மாடும் பசு மாடும் காளை மாடும், இரண்டு மாடுகளும் வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், உழவுக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம்.
0: வீட்டில் பெண்களுடைய நிலை அன்னைக்கு எப்படி இருந்தது?
1: அந்த காலத்துல வந்து பெண்கள், குழந்தைகள், பெண்கள் அனைவருமே இந்த விவசாய தொழில வந்து ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. எல்லாம் எந்தெந்த உதவிகள் செய்யணுமோ செய்துட்டு இருந்தாங்க. காலையில போனோம்னா சாப்பாடு கொண்டாடுறது இருந்து வந்து மாடு மேய்க்கிறது, மாடு குளிப்படுறது, சாணம் வள்ளி போடுறது, வீட்டை சுத்தம் பண்றது, எல்லா வேலைகளுமே வீட்டு வேலை செய்யற மாதிரி தொழுவுகளையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: அப்ப அன்னைக்கு வேலையாட்கள் அப்படிங்கக்கூடியவங்க அந்த அளவு ஈடுபாடு இல்லாட்டாலும் கூட அந்த குடும்பமே விவசாயத்தை மேன்மையா செய்தாங்கிறீங்க.
1: கண்டிப்பா அந்த காலத்துல வந்து இந்த கூட்டு குடும்பம் இருந்தனால எல்லாரும் வேலை செய்யறதுக்கு பகிர்ந்து செய்யறதுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. ஒரு ஆள் பார்க்க முடியல, இன்னொரு ஆளை பார்த்து விடுவாங்க. பார்க்கறதுக்கு நல்ல வசதியாக இருந்ததுனால அந்த நல்ல செழிப்பாகவும் குடும்பம் இருந்தது. அந்த சமயத்துல எங்க வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாள் வந்தனா பால் போய் வாங்க வேண்டியதோ முட்டை வாங்க வேண்டியதோ இல்ல, டக்குனு ரெண்டு முட்டை எடுத்து ஆம்லெட் போடுவோம், கொடுப்போம், அந்த பாலே காய்ச்சி கொடுத்துருவோம். காப்பியோ டீயோ போட வேண்டிய தேவை வராது. அந்த அளவுக்கு செழிப்பா இருந்தோம்.
0: செழிப்பா இருந்த நிலை இன்னைக்கு தொடருதா எப்படி?
1: அந்த அளவுக்கு செழிப்பா இருந்த நிலை தொடரல.
0: இவ்வளவு பசுக்கள் கிடந்தது, பெண்கள் ஆர்வமா ஈடுபாடு காட்டினாங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க, ஒரு முதன்மையா விவசாயியா திகழக்கூடிய தாளக்குடி பகுதியில நீங்க இன்னைக்கு மாடு இல்ல, பால் வெளியே வாங்குறோம், அல்லது அந்த செழிப்பு இல்லங்கிறீங்களா?
1: வீட்டுல செழிப்பு, தாளக்குடிய பொறுத்ததான் மாடுகள் நிறைய இருக்கு. பசு பால்கள் செழிப்பாதான்
0: எங்க வீட்டுல இருக்குதா மாடுகள்?
1: எங்க வீட்டுல மாடு இருக்குது. நான் வந்து ஒரு அரசு பணியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வேலை பார்க்க முடிச்சிருந்த மீதி நேரங்கள்ல காலை மாலை வேலைகள்ல வந்து விவசாயம் மற்றும் மாடு வளர்ப்புல தான் இருந்தேன். இப்பவும் நான் 1 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி, பணி ஓய்வு பெற்ற பிறகும் நான் என்ன பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், மாடு வளர்த்துட்டு தான் இருக்கிறேன்.
0: என்ன மாடு, எத்தனை மாடு கிடக்குது
1: இப்ப? என்ன, ஒரு 8 மாடு கிடக்குது.
0: பசு மாடு எத்தனை இருக்கு?
1: எல்லாமே பசு மாடு தான் இருக்கு வச்சிருக்கேன்.
0: அப்ப செழிப்பா தான் இருக்கீங்க என்ன?
1: இப்ப நான் செழிப்பா தான் இருக்கிறேன்.
0: சரி, தாத்தா அப்பா வழிகாட்டின பிரகாரம் அதே பயிரை தான் தொடர்ந்துட்டு இருக்கேடா?
1: இல்ல இல்ல, அப்படி இல்ல. அந்த தாத்தா வழிகாட்ட குடிச்ச வாசரண்ணா, சம்பா, இந்த மாதிரி பயிர்கள் இருந்து கொத்து சம்பா, வல்லரக்கன்னு ஒரு நெல் இருந்தது. அது நல்ல பயிர் செழிச்சு வளரும். அந்த மாட்டு, அந்த பயிர் வளர்றதுனால மாட்டுக்கு போடக்கூடிய வைக்கோல் வந்து நிறைய தேவைப்படக்கூடிய அளவுல இருந்தது. ஏன்னா எல்லா மாட்டுக்கும் தேவை இருக்கு, நிறைய மாடு வீட்டுல இருக்கும். இப்ப அந்த நகங்கள்லாம் போய் இப்ப என்னன்னா டிபிஎஸ் 5016 இந்த நெல் எல்லாம் வந்ததுனால அந்த நெல் எல்லாம் இப்ப அப்படியே அந்த அளவு பயிர் பண்ணல.
0: தாளக்குடி கிராமத்தை பத்தி சொல்லுங்க. வேளாண் ரீதியா என்ன மாதிரியான ஒரு செழிப்புல இருக்கு? நீர்நிலைகளை பொறுத்த அளவுல இன்னைக்கும் சுத்தமா பராமரிக்கப்படுது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பா, அது கண்டிப்பா சொல்லணும். எங்க ஊர்ல வந்து 2 குளங்கள் இருக்கு. ஒன்னு வீர கேரளா பன்னீர் குளம், இன்னொன்னு நாச்சியார் புது குளம். இது போக ஒரு 6 4 புத்தனார கால்வாயும் எங்க ஊரோடதான் ஓடுது. அணையில இருந்து வரக்கூடிய தண்ணி முத முத வரணும்னா எங்க குளத்துக்கு தான் பாயும். அதனால எங்க குளம் எப்பவுமே செழிப்பா தான் இருக்கும்.
0: விசேஷமா நீங்க குறிப்பிட்ட மாதிரியான அந்த 2 குளங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா, ஒரு குளத்தினுடைய பொறவு இத்தனை ஏக்கர் அப்படின்னு என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க?
1: ஆமா, சுமார் 1500 ஏக்கருக்கு மேல வந்து பயன்படக்கூடிய ஒரு பொறவு இருக்குது. அந்த பொறவு நல்லா திறமையாட்டு செழிப்பாசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குளத்துல வந்து எவ்வளவு குலைகள் இருந்தாலும் அதெல்லாம் அகற்றக்கூடிய அளவுல எல்லா பலனும் பண்ணிட்டு இருக்காங்க.
0: கன்னிப்பூ கும்பப்பூ அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா, இதுல வந்து எந்த போகம் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது?
1: சித்திரை வைகாசியில நடக்கிறது கன்னிப்பூ.
0: இப்போ
1: கும்பப்பூங்கிறது ஐப்பசி கார்த்திகை மாசத்துல நடவு நடக்கூடியது. இந்த கன்னிப்பூல என்னன்னா, கன்னிப்பூல வந்து வயல் நல்லா காஞ்சிருக்கூடிய சமயத்துல பொடிப்பொருள் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி பொடிப்பொருள் எடுக்கிற வயல் வந்து என்னன்னா படுவும் படு வராது. ஏன்னா முன்னாடி வந்து மாடு கட்டிதான் விழுவாங்க. இப்ப இந்த இயந்திரமயமாக்கலுக்கு பிறகு டிராக்டர் எல்லாம் போச்சுன்னா பதியும். அதனால அதை விட்டுட்டு இப்ப என்னன்னா பொடிப்பருவத்தில் எடுக்கக்கூடிய வயல் நல்லா காயும், மகசூலும் நல்லபடியாக இருக்கும். உரம் போடக்கூடியது ரொம்ப கம்மியா போட்டா போதும், அந்த அளவுக்கு போட வேண்டாம். பொடியில வயல விதைக்க குடிச்சிருந்தா ஒரு 35-40 நாள் தண்ணி இல்லாமலே தாக்கு பிடிக்க அளவுக்கு ஒரு திடமா இருக்கும் அந்த நெல்.
0: சரி,

0: இந்த மாதிரி ஒரு அருமையான ஆலோசனையை சொன்னாலும் கூட இன்னைக்கு எந்த புறவை எடுத்தாலும் கூட பொடிப்போகம் அப்படிங்கிறத கைவிடக்கூடிய தன்மையில தொழிற்போகம் எடுத்து அந்த நிலங்கள் படுவக்கால் ஆகக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்க, இந்த இடத்துல என்ன தெளிவுபடுத்த விரும்புறீங்க?
1: அந்த அதாவது எல்லாரும் ஒரு ஒற்றுமையாட்ட அந்த வயல் எல்லாம் காலங்கால் எடுத்து நீர் வச்ச வச்சு காய வச்சாச்சுன்னா பொடிப்புறம் எடுக்கிறதுக்கு முடியும், கண்டிப்பா முடியும்.
0: அப்ப நீங்க சொல்லுற பிரகாரம் ஒரு கிராமத்துல ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மடைகள்ல கசிவு இருந்தாலும் கூட பொடிப்போகம் எடுக்கையில ஒரு தொய்வும் இருக்கு.
1: கண்டிப்பாக அந்த மடைகள் எல்லாம் நல்லா சரியா செப்பரேட் பண்ணிருந்தாச்சுன்னு சொன்னா பொடிப்பொருள் எடுக்க ரொம்ப ஈஸியா எடுக்கலாம்.
0: அனுபவபூர்வமான விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொடிப்போகம் எடுக்கும் போது அந்த இத்தனை கொம்பு மரம் அடிக்கணும் அப்படிங்கிற நிலையில மழை வந்துடுச்சு அப்படின்னா களை வாரி வச்சிருவோங்கிறாங்களா?
1: களை வருது, ஆனா விவசாயிகள் களை வர்றது உண்மைதான். வேளாண் அதிகாரிகளுடைய ஆலோசனை கட்டத்தில் இப்ப களைக்கு களைக்கொல்லி மருந்துகள்லாம் வந்திருக்கு, முளைக்கொல்லி மருந்துகள் தெளிக்கக்கூடிய சின்னத்துல அந்த களைகள் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
0: அப்ப பயிற்சி அப்படிங்கிற ரீதியில நீங்க வேளாண் சார்ந்து கலந்திருப்பீங்க போல இருக்கு?
1: கண்டிப்பா பயிற்சியில கலந்துருக்கிறோம். எங்க ஊர்ல வந்து வேளாண் அதிகாரிகள் கூட தொடர்பு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட வாழை தென்னையெல்லாம் வளர்ப்பு இருக்கிறதுனால இதான் சின்ன சின்ன நோய்கள் வந்தா என்ன பண்ணணுங்கிறது கேட்கறதுக்கு, விதைகள் என்ன விதைகள் கொடுக்கலாம் இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு ஆலோசனை கேட்டுதான், பூச்சி மருந்துகள் அடிக்கிறதெல்லாம் கேட்டுதான் அடிக்கும்.
0: இன்னைக்கும் கூட வீட்டுல இத்தனை பசுமாடுகள் இருக்குது அப்படிங்கிற நிலையில உர பயன்படுத்தல் என்ன மாதிரி நிலையை கையாளுறீங்க?
1: உர பயன்படுத்த எங்க வயல்களை பொறுத்தளவுல வந்து நான் வந்து அடி உரமாக சாணி உரம் தான் அதிகமா போடுறேன். ரசாயன உரங்கள் பயன்படுத்த குறவு, ஆனா மாடுகள் குறைவா இருக்கிறதுனால நிறைய பேர் என்னன்னா ரசாயன உரங்களை நம்பியே இருக்கிறாங்க. ஆனா ரசாயன உரங்கள் போடுறதுல அந்த பழைய இதுல இருக்காது, நிலத்தினுடைய வளம் மண்ணினுடைய வளம் கெட்டு போயிடும்.
0: மண்ணினுடைய வளம் கெட்டு போயிருங்கிறீங்களா, அல்ல நெல்லினுடைய இடை படிப்படியா குறையும்?
1: மண்ணின் வளம் குறையக்கூடிய சந்திரம் இடை வந்து படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும்.
0: ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல உளுந்து சாகுபடி, சணப்பு, கொளிஞ்சி இந்த மாதிரியான நுட்பங்கள் கையாள்றீங்களா?
1: முன்னாடி எல்லாம் கையாண்டுட்டு இருந்தாங்க, இப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஒரு சில விவசாயிகள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: என்ன சொல்றீங்க, தாளக்குடி புறவு அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை தலைவர் சொல்றாரு அப்படின்னா அப்படியே ஏற்று நடக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலையில உளுந்து சாகுபடி எல்லாம் ஒரு சிலர் தான் பண்றாங்கிறீங்க?
1: அது விவசாயிகளுக்கு அந்த அளவு லாபங்கள் இல்லை, அதனால வந்து வேலைக்கு ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதிகமான வேலை
0: என்ன லாபம் இல்லைங்கிறீங்க? உளுந்து சாகுபடியில ஈடுபாடு காட்டினோம்னா அது வந்து மகசூல் கிடைக்காட்டாலும் கூட அந்த உளுந்த வந்து மடக்கி மண்ணோடி மண்ணா ஆக்கக்கூடிய நிலையில அடுத்த போகத்துல உரச்செலவு குறைக்கலாங்கிறாங்களா?
1: வேறு முடிச்சுகள் வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு தேவைப்படும். ஆனா அதே சமயத்துல வந்து விவசாயிகள் விலைகள் வந்து நிர்ணயம் வந்து அரசு நிர்ணயம் செய்து நல்லா இருக்கும்.
0: கோட்டைக்கு உங்க எதிர்பார்ப்பு என்ன?
1: நெல்லுக்கெல்லாம் ஒரு 3000 ரூபாய் கோட்டைக்கு கொடுக்கறதா இருந்தா நெல் விவசாயம் நல்லபடியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
0: இப்ப எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க நீங்க?
1: ஒரு 4-5 ஏக்கர் பாட்டம் நல்லா வச்சிருக்கேன்.
0: பாட்டம் வைத்தாலும் கூட கொஞ்சம் கோட்டைக்கு ஏறக்கூடிய நிலையில இன்னும் பாட்டத்துக்கு கூடுதலா எடுப்பீங்க?
1: கூடுதல் எடுக்கலாம்.
0: சரி, இயந்திரம் மயமாதல் அப்படிங்கிற நுட்பம் வந்ததுக்கு பிறகும் கூட இன்னும் எங்க தாளக்குடி பகுதியில மாடுகளை வச்சு சில நுட்பங்களை கையாள்றோங்கிறீங்களா, அல்ல இயந்திரம் வந்தது ஒரு வரப்பிரசாதம்ங்கிறீங்களா?
1: இயந்திரம் வந்தது ஒரு வரப்பிரசாதம் தான், இருந்தாலும் அந்த மரம் அடிக்கிறதுக்கெல்லாம் மாடுகளை வச்சுதான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா வயல் நிறக்கணும்னா மரம் இயந்திரங்களை வச்சு பண்ணதை விட மாடுகளை வச்சு பண்ணக்கூடிய நமக்கு எந்த இடத்துல நல்லா பண்ணுங்கிறது தெரியும். அதனால இயந்திரங்களும் இருக்கு, மாடுகளை வச்சு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.
0: ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா டாக்கள் எருமைகளை கூட இந்த உழவுக்கு மரம் அடித்தலுக்கு எல்லாம் பயன்படுத்திருக்காங்களே, அந்த ஒரு வழிமுறை இன்னைக்கு தொடருதா அல்லது எல்லாம் காணல் நீர் ஆயிடுச்சுங்கிறீங்களா?
1: அதெல்லாம் காணல் நீர் ஆயிடுச்சு. எங்க வீட்டிலேயே எருமைகளை பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த சினை ஆகாத எருமைகளை என்ன பண்ணுவோம்னா உழவுல பயன்படுத்த முடிஞ்சா அது மாடு கொஞ்சம் மெலியும், மெலி குடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது சினை ஆயிரும், அதுக்காக வேண்டிய பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல இருந்து எருமை மாடுகள் அதிகமாக இல்லை, காளை மாடுகள் கொஞ்சம் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம்.
0: பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அப்ப அவருக்கு வந்து கிராக்கி கூடுதலா இருக்கும் போலுக்க பொடி போகம் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலையில
1: கண்டிப்பாக இருக்கும்.
0: சந்தைப்படுத்தல என்ன மாதிரி நுட்பத்தை கையாளுறீங்க? நெல்லை வித்து காசாக்குறதுல தனியார் வியாபாரத்தை கொடுக்கீங்களா, அல்லது கொள்முதல் நிலையங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், அரசு சார்ந்த இலை கொடுத்து நோட்டை என்றோம் அப்படிங்கிறீங்களா?
1: கொள்முதல் நிலையங்கள் அரசு சார்ந்த கொள்முதல் நிலையங்கள் எங்க வீட்டு பக்கத்திலே இருக்குது.
0: தாளக்குடியில இருக்குதா?
1: தாளக்குடி எங்க வீட்டு பக்கத்திலே இருக்குது. எங்க வீட்டுல இருந்து வெளியே வந்தாலே அந்த கொள்முதல் நிலையத்துலதான் முழிக்கக்கூடிய அளவுல இருக்குது. அந்த கொள்முதல் நிலையத்துல வந்து மக்கள் இப்ப முன்னாடி விட நிறைய பேர் கொடுக்கறாங்க. அரசுக்கு கொஞ்சம் இதை விட வெளியில சந்தை மார்க்கெட்ல கொடுக்கறத விட கொஞ்சம் விலை கூடுதல்
0: கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றத பார்த்தா நீங்க கொடுக்கலையா?
1: எங்க வீட்டு பக்கத்துல இருந்து கொடுக்காம வேற எங்க கொண்டு கொடுக்க முடியும்?
0: அது கொடுக்கையில என்ன ஒரு மாற்றத்தை காண்றீங்க?
1: மாற்றம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம் கூடுதலா கிடைக்குது, அதான் பெரிய மாற்றம். ஏன்னா விவசாயத்துக்கு கொஞ்சம் கூடுதலா கிடைச்சாதான முடியும்.
0: ஈரப்பதம் அப்படிங்கிற தன்மை என்ன மாதிரி சொல்றாங்க?
1: ஈரப்பதம் தான் கொஞ்சம் நம்ம இடத்துல வந்து எப்பவுமே மழை லேசா பெய்தாலும் ஈரத்தன்மை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். அது வந்து போட்டு 3 நாள் 4 நாள் காய வச்சு கொடுக்கறாங்க எல்லாருமே.
0: நெல் சாகுபடி இந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தாலும் கூட தென்னை சாகுபடியிலேயே நீங்க அதீத ஈடுபாடுன்னு கேள்விப்பட்டோம்.

0: எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க?
1: இப்போ ஒரு 10-20% 25% எல்லாருமே தென்னை சாகுபடிக்கு போற நீண்ட கால பயிருக்கு போயிடுறாங்க.
0: என்ன காரணம்?
1: காரணம் என்னன்னு சொன்னா வேலையாளர்கள் கொஞ்சம் குறைவுனாலே என்ன பண்றாங்க, விலைவாசிகள் கூடுதல். இதுனா நீண்ட கால பயிர்னா கொஞ்சம் குறைவு, தென்னை பயிருக்கு போயிறாங்க. தென்னை நடவு குடிச்சிருந்தா தென்னை வந்து தென்னை கண்ணு வந்து எடு குடிச்சதுல மினிமம் 9 மாசத்துல இருந்து 12 மாசம் கண் எடுத்து நட்டாதான் நல்லா இருக்கும்.
0: ரெண்டாவது இந்த நுட்பம் உங்களுக்கு யார் சொல்லிட்டு, தாத்தாவா அப்பாவா, அனுபவபூர்வமான விவசாயிகளா?
1: தாத்தா காலத்துல இருந்து நம்ம விவசாயத்துல இருக்கிற அனுபவத்திலேயே அப்படி வந்துருச்சு. அதனால அப்பா தாத்தா இருந்தாலும் இங்க தோப்பல தென்னைங்கெல்லாம் வைக்கிற நாங்க தான் வைக்கிறதுல தெரியும். அது 9 மாசத்துல இருந்து 12 மாசம் கண்ணு வச்சாச்சுன்னா அந்த தென்னை நல்ல
0: தடகாத்திரமா
1: இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து இடைவெளி வந்து எப்பவுமே ஒரு 25 அடி இடைவெளியில விடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது இடைவெளி குறைச்சு விட்டா போதுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, 4 சென்ட்ல 4 தென்னை மரம் வைக்கக்கூடியவங்க இருக்காங்களா?
1: 4 சென்ட்ல அப்படியெல்லாம் வச்சாச்சுன்னா பின்னாடி வந்து இருக்காது. ஒரு அதாவது என்னன்னா ஒரு தென்னை மரம் மட்டும் இன்னொரு மட்டையில படக்கூடாது. அந்த அளவு வச்சாதான் ஈல்டு நல்லா இருக்கும், நல்ல விளைச்சல், நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஒரு ஏக்கர் தான் 100 சென்ட், 100 தென்னை மரம் தான் வைக்கணும், அதுக்கு மேல வைக்கப்படாது. ஒண்ணு. ரெண்டாவது பக்கத்து வயல்ல இருந்து குறைஞ்சது 10 அடியாவது தூரத்துல தான் நம்ம வயலுக்குள்ள வைக்கணும். இப்ப என்ன வைக்கிறாங்கன்னா பக்கத்து வயல் வரப்புல உண்டே நம்ம தென்னை வச்சிடும், அப்படியெல்லாம் வைக்க கூடாது. நம்ம நிறைய கிடைக்குது சொன்னா அதெல்லாம் கிடைக்காது. நல்ல ஈல்டு பாக்கணும், நல்ல வருமானம் பாக்கணும்னு சொன்னா தென்னை மரத்தை இடைவெளி கொஞ்சம் கூட வைக்கணும்.
0: சரி, நெல் சாகுபடியா இருந்தாலும் தென்னை சாகுபடியா இருந்தாலும் இயற்கை அந்த குலைகள் அப்படிங்கிற ரீதியில அந்த நுட்பம்லாம் இப்பவும் கையாள்றா, அது எந்த விதத்துல வந்து அந்த பயிருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது?
1: அதாவது கொஞ்சம் விவசாயத்துக்கு குலைகள் வந்து கண்டிப்பாக விவசாயத்துல தென்னை பயிருக்கு தேவை. வேப்பங்குல புங்கு எல்லா பிள்ளைகளும் போடலாம், பூவரசு கூட எல்லாம் போடலாம். அது என்னன்னா இப்ப கொஞ்சம் ரேட் எல்லாமே கூலிகள் அதிகமா இருக்கிறதுனால நெல்லுக்கு விலை குறைவு. அதான் நெல்லுக்கு ஒரு குறைவு 3000-3500 கோட்டைக்கு கொடுக்கறதா இருந்தா இதெல்லாம் ஒன்றும் பண்ணதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வங்கள் கூடும்.
0: இல்ல, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, இன்னைக்கு நான் அதிகாலையில 4:30-5 மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னு. அப்ப நீங்க இந்த மாதிரியான நுட்பங்களை வந்து இலைத்தலைகளை அரைக்கி அதை வயல்ல கொண்டு போடுதல உங்க ஈடுபாடு இல்லையா?
1: கண்டிப்பா எங்க ஈடுபாடு உண்டு. எல்லா வயல் பொறுத்தவரை எல்லா வேலைகளும் எனக்கு தெரியும். அதாவது குலை இறக்குதா, உழுதோ, நடுவதோ, உரம் போடுவதோ, விதைக்கதோ, எல்லாரும் போட்டுக்கிட்டு எல்லாரும் இப்படி விதைப்பான்னு நினைப்பாங்க, ஆனா விதைக்கிறதுக்கு கஷ்டம்.
0: தென்னையை பொறுத்த அளவுல என்ன மாதிரியான நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல நீங்க கண்கூடா பாத்திருக்கீங்க, அதை அப்புறப்படுத்துறதுக்காக கையாளக்கூடிய நுட்பங்கள் என்ன?
1: தென்னையில வந்து கருவுண்டு வந்து
0: காண்டாமிருகம்
1: வந்து சின்ன இளம் பிள்ளைகளை வந்து தாக்கும். இளம் பிள்ளைகளை தாக்கு அடிச்சிருந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா உப்பு மணல் இந்த மாதிரி உள்ளது தின்னும் அந்த குருத்து வர எல்லாத்துலயும் அந்த மட்டைக்கடையில போட்டு விடுவோம். போட்டு விடுறதுல அந்த கருவண்டுகள் காண்டாமிருக வண்டுகள் இறந்துடும். அந்த மாதிரிதான் தாக்குவோம்.
0: தென்னையை பொறுத்த அளவுல உங்களுக்கு இயந்திரமயமாதல் அப்படிங்கிற நுட்பத்தை கையாளுறீங்களா, இல்ல இன்னைக்கு மனித உழைப்பு தானா?
1: மனித ஒரு காலத்துல வந்து நான் சிறு வயதுல இருக்கிறதுல மனித உழைப்புகள் நடந்து ஆள் வச்சு தோட்டத்தை வெட்டுவோம். இப்ப கூலிகள்லாம் நிறைய அதிகமாக கொடுக்குறதுனால சம்பளம் உயர்வதுனால இயந்திரமயமாக்கி வயல் உழவெல்லாம் இயந்திரம் வச்சுதான் உழுதுட்டு இருக்கிறோம்.
0: உங்களுடைய வழிகாட்டுதல் அல்லது செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் முழுமையுமே செயற்கை சார்ந்தா அல்லது இயற்கை சார்ந்தா?
1: செயற்கையும் இயற்கையும் ரெண்டு சார்ந்துதான் செய்ய முடியும். விவசாயத்தை பொறுத்தவரை
0: இல்லைன்னா
1: முடியாது. இயற்கை வந்து இயற்கை வழி கொடுக்கலன்னா பண்ண முடியாது. மழை பெய்யாதான், அந்த பருவத்துல மழை பெய்ய கொடுத்தா விவசாயம் பண்ண முடியும்.
0: தென்னையை பொறுத்த அளவுல அறுவடை நுட்பம் அப்படிங்கிற ரீதியில இன்னைக்கு என்ன மாதிரி மனித உழைப்பா அல்லது
1: எங்களுக்கு தோட்டத்தை பொறுத்தவரை நான் வந்து ஆள் வச்சுதான் ஏறி விட்டுறேன்.
0: ஏன்னா
1: அது அது வந்து கொஞ்சம் கூலி கூடுதல். கூலி கூடுதலாக இருந்தாலும் என்னன்னா அந்த தென்னை மரத்துல ஏறி வெட்ட முடிச்சிருந்தா அந்த பாலைகள் பழைய பாலைகள் மட்டைகள் இதெல்லாம் எடுத்து கழிச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது அப்படி வெட்ட குடிச்சதுல கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதனாலதான் ஆள் வச்சு விட்டுறோம். கம்பு வச்சு களை வச்சு வெட்டக்கூடிய பழக்கம் எங்க தோட்டத்துல நான் அட்வைஸ் பண்ணதை ஏறி வெட்டதா கொஞ்சம் கூலிய கூடுதலா பார்க்க கூடாது. இருந்தாலும் தென்னைக்கு கொஞ்சம் விலை தேங்காய்க்கு ஒரு விலை நிர்ணயம் செய்திருந்தா விவசாயிகளுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும்.
0: தேங்காயை பொறுத்தளவில் நீங்க அப்படியே விற்பனை பண்ணதுதானா, மதிப்பு கூட்டல் இல்லையா?
1: மதிப்பு கூட்டல் இருக்குன்னு சொல்றாங்க சுந்தராம்புதூர்ல, பட் வந்து அது எந்த அளவுக்கு செயல்படுன்னு தெரியல. அதனால நீங்க என்ன பண்ணா மதிப்பு கூட்டல் வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: அரசு ரீதியா எதிர்பார்க்கறீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்க்கணும்.
0: ஏதாவது மதிப்பு கூட்டல் சம்பந்தமான திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேயோ அல்லது உங்க கிராமத்திலேயே ஏதாவது பயிற்சிகள் நடந்திருக்குதா, பங்கெடுத்த அனுபவம் இருக்கா, அல்லது பிற இடத்துல கண்டுனர் சுற்றுலா அப்படி மாதிரி போய் பார்த்திருக்கீங்களா?
1: பயிற்சி நடைபெற்றதாக தெரிய வருது, ஆனா வந்து நான் பங்கெடுத்தது இல்லை, இனிமேல் பங்கெடுக்கலாம்னு இருக்கிறேன். நான் வந்து அரசு பணியில் இருந்தாலும் ஒரு வருடம் தான் பணி ஓய்வு பெற்று, அதனால இனிமேல் நடக்கக்கூடியதுல பங்கெடுக்கலாம்னு இருக்கு.
0: அன்னைக்கு பெண்களுடைய ஈடுபாடு அதீத ஈடுபாடு வேளாண்மையை பொறுத்த அளவுல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இன்னைக்குள்ள சந்தையினர் ஈடுபாடு
1: ஈடுபாடு அவங்களுக்கும் இல்லை.
0: இருந்தாலும் ஒரு பாரம்பரியமா

0: விவசாய கிராமம், பாரம்பரியமான விவசாயி, முன்னோடி விவசாயி, பல்லாண்டு கால அனுபவம், மாற்றுத் தொழிலில் இருந்தாலும் கூட பகுதி நேரமா விவசாயத்தை அந்த காலத்துல இருந்தே பார்த்துட்டு வரேன்னு சொல்றீங்க இல்லையா?
1: கண்டிப்பா
0: எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க நெல் விவசாயம்?
1: 4.5 ஏக்கர் வச்சிருக்கோம்.
0: 4.5 ஏக்கர் இருந்ததுக்கு பிறகும் புத்தரிசி நிறை அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குதா? வீட்டரிசியா கடையரிசியா?
1: வீட்டரிசி இல்ல, கடையரிசி தான்
0: வெக்கமா இல்லையா?
1: புத்தரிசிங்கிறது இருக்குது.
0: இல்ல என்ன காரணம், எல்லா விவசாயியுமே தன்னுடைய விளைநிலத்துல விளைந்த நெல்லை கொண்டு அதை அரிசியாக்கி பக்குவமான முறையில சாப்பிடணுங்கிற ஆர்வம் குறைச்சிட்டு வருது.
1: ஆர்வம் இருக்குது, ஆனா அதுக்குள்ள காலநிலைகள் சரியாக இல்லை.
0: அரசினுடைய திட்டங்கள் உங்களுக்கு எந்த விதத்துல மத்திய அரசுனாலும் மாநில அரசுனாலும் எப்படி பயன்படுத்துறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க?
1: எல்லா திட்டங்களுமே சரியா தான் இருக்குது. நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் சுத்தமா கொஞ்சம் இதை வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: தாளக்குடி கிராமத்தை பொறுத்த அளவுல குளங்கள் ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறாங்களா?
1: கண்டிப்பா ஒரு குளம் நல்லா சுத்தமா இருக்குது, ஒரு குளம் மட்டும் கொஞ்சம் பூர்வாங்க கூடிய நிலைமையில இருக்கு.
0: அதுக்காக நீங்க எந்த முயற்சி எடுத்துட்டு வரீங்க?
1: புறவுல இருந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க.
0: இளைஞர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு தாளக்குடி கிராமத்தை பொறுத்தளவு? நெல் விவசாயம்னாலும் சரி, தென்னை விவசாயம்னாலும் சரி, வாழை விவசாயம்னாலும் சரி,
1: அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்க வந்து அந்த அதுல ஈடுபாடு இருக்கதான் செய்யுது. எப்படியுமே பிஇ படிச்சிருக்காங்க, படிச்சிருந்தாலும் கூட விவசாயத்துல வந்து வயிறு உள்ளதுக்கு எல்லாமே பண்ணக்கூடிய இருக்கிறாங்க. ஆனா அந்த விவசாயம் இல்லாதவங்கலாம் அந்த இதுல இருந்து வெளியில கொஞ்சம் அப்படி போகக்கூடிய அளவுல தான் இருக்கு.
0: எப்பவாவது உங்க களத்து மேட்டிலேயே வந்து வேளாண் துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வயல்ல வந்து பார்த்து நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறாங்களா? அப்படி
1: கொடுக்கறாங்க, நம்ம கூப்பிட்டா எப்பனாலும் வந்து எல்லாமே கொடுக்கறாங்க.
0: அலைபேசி வாயில தொடர்பு கொள்றீங்க?
1: கண்டிப்பாக.
0: உங்க அலைபேசி எண் ஒண்ணு சொல்லலாமா?
1: 94 86 41 83 36.
0: நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9 4 8 6 4 1 8 3 3 6 இல்லையா? இந்த அலைபேசி வாயிலா தென்னை சாகுபடி சம்பந்தமாகவோ நெல் சாகுபடி சம்பந்தமாகவோ யாராவது சந்தேகம் ஏற்பட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா பதில் எப்படி இருக்கும்?
1: உடனே பதில் கொடுக்கலாம், நேரடியாக சென்று கூட அவங்களுக்கு இந்த தேவையான
0: ஆலோசனை
1: சொல்லிக் கொடுக்கும்.
0: இதுவரை நெல் மற்றும் தென்னை சாகுபடி குறித்து அனுபவபூர்வமாக பல்வேறு தகவல்களை எடுத்து சொன்னதோடு மட்டும் இல்லாம வேளாண் தொழிலில் தொய்வில்லாமல் இருக்க ஒரு அற்புதமான வழியை காட்டியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: நானும் குமரி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: இதுவரை நெல் மற்றும் தென்னை சாகுபடி அனுபவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் தாளாக்குடி ஏ மகாராஜன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் கே யூசப். இனி கேட்கலாம்
1: அமுத சுரபி.
2: இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
3: நெய்மீன் இப்ப விலை குறைஞ்சிருக்கா? இப்படி 900 ரூபாயா? என்னப்பா நெய்மீன் மட்டும் விலை இப்படி சொல்றீங்க? சாலை கிடைக்குமா பாக்க? என்ன நீர்லாம் சாலை சாப்பிடறதுக்குதான் லாய்க்கா? ஏய், நீ ஒரு மீன் வியாபாரம் பண்ணக்கூடிய அப்படி பேசக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கு பொருளாதார நிலை என்ன இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு சம்பளம் வாங்கன்னு உனக்கு தெரியுமா?
4: எங்க அண்ணன் குரல் வரல இருக்கு.
3: வியாபாரம் பண்ணான மீன் வியாபாரம்.
4: அவர் எவ்வளவு பெரிய ஆளு?
3: 1000 ரூபாயா நெய் மீன்.
4: ஏனே ஏனே என்னன்னாச்சு?
3: ஏ தம்பி பாருப்பா, நெய் மீன் 900 ரூபா வாங்கன்னா வாங்கும், வாங்கலன்னா போவோங்கிறான். நான் யாருங்க அவனுக்கு தெரியுமா? சொல்லு விலைக்கு வாங்கணுமா, வாங்கலன்னா போவும்.
4: ஏய் சேகர், அவர் யாரு தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய ஆளு, கொஞ்சம் பொறுமையா இருப்பா.
3: தம்பி அதெல்லாம் இருக்கட்டு, நீ எப்படிப்பா சந்தையில மீன் வாங்க வந்தியாப்பா?
4: ஏனே உங்களுக்கு தெரியாதண்ணே, நான் இங்க 2 வாரமா மீனே வரம் தாம்னே.
3: என்னப்பா இது, தம்பி இந்த சந்தைக்கு வந்ததுக்கு பிறகும் இவ்வளவு அழுத்தமா? வாங்கன்னா வாங்கும், வாங்கலன்னா போவும். ஒரு மரியாதை நிமித்தமா பேசாண்டமாப்பா? என்னப்பா இது சந்தையில?
4: ஏனே போட்டுனே போட்டுனே.
3: தம்பி நெய் மீன் விலை என்னன்னு தான் கேட்டேன், 900 ரூபாங்கிறான்.
4: ஏனே என்னென்ன நெய் மீன், சாலையில எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
3: அதான்ப்பா நான் புரிய வைக்கிறேன். ஏ சாலை விலை குறைஞ்சுன்னா அதுல சத்து இல்லன்னு அர்த்தமா?
4: ஏனே இங்க வாங்கணே.
3: ஏ தம்பி நான் உனக்கு ஒரு புத்திமதி சொல்றேன், மீன் வாங்க வரக்கூடியவங்க எல்லாம் யாரோ வாரான்னு நினைக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஆட்கள் வருவாங்க, சாதாரண ஆளு வருவாங்க. மரியாதையா பேசி பழகப்பா. என்னப்பா இது?
4: ஏனே சேவியர் புரிஞ்சுகிட்டாமனே, அங்க பாருங்க சிரிக்காம பாருங்க.
3: ஏ சேவியர் பரவாயில்லையப்பா, கொஞ்சம் மக்களை அனுசரிச்சு போனப்பா. எல்லாமே நாம தான் நினைக்க கூடாது. வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும்

0: ஒவ்வொரு வித்தியாசமா இருப்பாங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பயிற்சி அப்படிங்கிற ரீதியில ஒருத்தத்தை எப்படி பழகணும், என்ன மாதிரி மீனை வியாபாரம் பண்ணணும், யாரை பார்த்து என்ன மாதிரி மீன் கொடுக்கணும், அந்த இதுகளை எல்லாம் புரிய வைக்காம மத்திய அரசு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கு.
1: ஏ எங்க அண்ணனு பாரு, நான் வேற மீன் வியாபாரத்துக்கு வந்த நேரத்துல மத்திய அரசினுடைய திட்டத்தை பத்தி சேவையிட்டு சொல்ல போறாரு. ஏ உங்க கையில வச்சிருக்க பைய தாங்கனே, நான் சால தாரம்னே. ஏனே ஏதோ ஒரு திட்டத்தை பத்தி
0: மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் தானே?
1: அதே தாமே
0: பாரு என் தம்பி, சந்தைக்கு வந்து 10 நாள் ஆகல, திட்டத்தை பத்தி என்ன அருமையா கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கான்.
1: நீங்க சொல்லுங்கண்ணே.
0: தம்பி, உங்களமா இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு வந்து மீனவர்களுக்கான பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி சூப்பரா செயல்படுத்திட்டு வராங்களா?
1: அப்படி என்ன எங்களுக்கு பலன்?
0: மீன்வளத்துறையை ஊக்கப்படுத்துறது, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா?
1: எனக்கு எங்க என்னையே தெரியும், கூட ரெண்டு சாலை என்ன பையில போடுறேன் சொல்லுங்க.
0: தம்பி சொல்றத பார்த்தா ஏதாவது தந்தா தான் நான் கருத்துக்களை சொல்லுவேங்கிற எண்ணமா? அங்க பாரு, சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஏளன பார்வை பாக்காங்க பாரு.
1: ஏனே வேற ஒண்ணும் இல்லனே, உங்களுக்கு சலிப்பு தட்டிட கூடாது இல்ல?
0: சரிப்பா சரிப்பா தம்பி, 20,050 கோடி ரூபா முதலீட்டுல 5 வருஷத்துக்குள்ள மீனவர்களுடைய நலனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.
1: சால சால சால சால.
0: ஏ தம்பி, நான் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது
1: ஏனே கருத்து இந்த காது வழியா வாங்கிடும்னே, வியாபாரம் வாயுவழியா பண்றோம்னே.
0: பாரு என் தம்பிய, மீனு மீனு மீனு மீனு மீனு மீன் சால சால சால சால அப்படிலாம் சொல்றான்.
1: மீனு மீனு மீனு சால சால. ஏனே அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை பத்தி சொல்லுங்க. 100 ரூபாய் 25 ஆளா? ஏமா இங்க வாமா.
0: ஏ தம்பி, எனக்கிட்ட திட்டத்தை பத்தி கேக்குறியா, உன் வியாபாரத்தை பாக்குறியா?
1: ஏனே முடிச்ச உடனே சாப்பிட போனோம்லே.
0: இவனுக்கு நோக்கத்தை பத்தி சொல்லிதான் தேரணும். மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தியது,
1: சரி,
0: மீன்பிடி படகுகளுக்கு காப்பீடு வசதி ஏற்படுத்தியது,
1: சரி,
0: நவீனப்படுத்தியது, புதிய படகுகளை வாங்குறதுக்கு ஊக்கப்படுத்துறது, உப்பு சார்ந்த இடங்கள்ல மீன் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகளை உங்களுக்கு சொல்லி தருது, மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். தம்பி, மீன் பிடித்தல் சம்பந்தமா புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயிற்சி ரீதியாய் உங்களுக்கு சொல்லி தரணுங்கறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.
1: அண்ணன் சொல்றத பார்த்தா மீன் வியாபாரத்துக்கு வர்றதுக்கு பதிலா மீன் பிடிக்க போயிடலாம் போல இருக்க. அமுத சுரபியில் இதுவரை பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் கால்நடைகளுக்கு ஏற்ற கொட்டகை அமைத்தல் தகவல்களை தருகிறார் திங்கள் நகர் கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள்.
3: தொழுவம்ங்கிறது அதோட இருப்பிடம். அப்போ இருப்பிடம் வந்து நம்ம எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு வந்து நம்ம அமைக்கணும். இப்ப வந்து நம்ம நாட்டுல கால சூழ்நிலைகள் வந்து மாறி மாறி வருது. கிளைமேட் சேஞ்ச்ன்றப்போ இப்ப காலையில மழை பெய்யுது, மத்தியானம் வெயில் அடிக்குது. நமக்கு அப்போ ஒவ்வொரு கால சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு வந்து நம்ம தொழுவத்தை அமைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, முதல்ல வந்து தொழுவத்தோட திசை அமைப்பு வந்து கிழக்கு மேற்காக அமையணும். அப்பதான் நல்ல காற்றோட்டமும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கூரையோட உயர அளவு வந்து பாத்தீங்கன்னா 9-12 அடி வரைக்கும் அமைக்க சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம இடத்துல வந்து பண்ணையாளர்கள் வச்சிருக்காங்க சில பேர், மத்தபடி வீட்டுல வளர்க்கறவங்க யாருமே அந்த ஹைட் அந்த உயரத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. அது வந்து அந்த ஹைட் வந்து ரொம்ப முக்கியம் ஆடுகளுக்கு. அந்த வெப்ப அழுத்தமா இருக்கலாம், எந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 9 அடி உயரமாவது அந்த கூரையோட உயரம் இருக்கணும். கூரை வந்து நம்ம ஓடு அமைக்கலாம், ஓலைகள் அமைக்கலாம். இப்ப நம்ம பூச்சிகள் தொந்தரவு இருக்கிறனால ஷீட்ஸ், ஜிஐ ஷீட்ஸ் சொல்லுவாங்க, அந்த இரும்பு ஷீட்ஸ் போட்டுக்கலாம். அஸ்பெஸ்டாஸ் வந்து கொஞ்சம் வெப்பத்தை அதிகமா இருக்கும் உள்ள கொட்டகைக்குள்ள அதிகமா இருக்கிறனால நம்ம அஸ்பெஸ்டாஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிறந்ததுன்னா நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி பாத்தீங்கன்னா ஜிஏ ஷீட்ஸ் நல்லா தான் இருக்கும். அதுல என்னன்னா, நீங்க வெள்ளை கலர் பெயிண்ட் வந்து வெளியில அடிக்கிற மாதிரி மேல் பகுதியில அடிக்கணும். அப்ப வந்து அந்த வெயில் வந்தா கூட உள்ள வந்து வெயிலின் தாக்கத்தை அனுப்பாது. இதனால நிறைய நோய் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரி உள்ள வந்து அந்த ஒரு ஈரப்பதம் அந்த இது தங்காம கிடைமட்ட காற்றோட்டம் கிடைக்கிற மாதிரி அந்த இடையில கேப் இருக்கணும். இப்போ ஒரு கூரை அமைக்கிறோம்னா சைடு ஹைட் வந்து ஒரு 4 அடி போதும். அதுக்கு மேல வந்து நம்ம ஃப்ரீ ஓபனா விட்டுறணும், திறந்த வெளியா விட்டுறணும். அப்படி நமக்கு இந்த பூச்சிகள் ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நம்ம நெட்டு வலைகள் மாதிரி அடைத்து வைக்கலாம் அதுக்கு மேல உள்ள ஹைட்டுக்கு.
4: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரவிளை ஏ பிரேம்நாத் அவர்கள். அமுதசுரபி இதில் மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும்

என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17 தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில்

0: செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவைக்கு அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைப்போடு கலந்திட்ட வாசமாய், உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 8:05:40.

நீர்களே ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. கண்ணோடு மின்னிடும் நட்சத்திரங்களாக மந்திர புன்னகையால் நம் மனங்களை மயக்கி சொக்க வைக்கும் சொல்லழகில் நம்மை காந்தமாய் ஈர்த்து அபிநயத்துடன் அழகாய் நம்மை வருடும் சித்திர செட்டுக்கள் தான் குழந்தைகள். இவர்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகள் ஏராளம் ஏராளம். பாடல், கதை, கவிதை, திருக்குறள் அப்படின்னு இன்னைக்கும் அசத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. இதற்காக செல்லங்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 270 240 மற்றும் முறையில் 290 722. இணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாம், 890 325 70 39. இணைப்பில் வரும் முதல் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா இப்போ? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்துமா? என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இன்னைக்கு? எங்களுக்காக பாடுங்க, கேட்கலாம்.

0: to Bali, Bali, one little finger. Keep it, one little finger. Keep it. தங்கச்சி பேசுவா.
1: அப்படியா, நீங்க சூப்பரா பாடிட்டீங்க. தங்கச்சி என்ன சொல்ல போறாங்க? தங்கச்சி குடுங்க, தங்கச்சி கிட்ட. தங்கச்சி பேர் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? பாடுங்க கேக்கலாம்.

butterfly, butterfly, butterfly, three.

0: அருமையா இருந்துச்சு பிள்ளை பாடினது. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க பாட்டு? சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? அருமை அருமையா சொன்னீங்கம்மா, நன்றிமா. ஸ்கூலுக்கு போறீங்களா? சரி, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி பிள்ளை என்ன வாங்கணும்? சரி, நிகழ்ச்சியில பங்கேற்று அருமையா பாடினீங்கம்மா, நன்றி நன்றி. நேரம் இப்போது 8:10. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்து? சர்ஜின் சொல்லுங்க, இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க
1: கேக்க. அம்மா அப்பா சொல் கேட்டு அன்பாய் பார்த்துடுவேன்ட்டாலே சொல்லிடுவேன், உதவி எச்சு கேட்டாலே ஓட் வந்து சேர்ப்பேன், நல்லா நல்லா பழக்கங்களை நான் செய்து உயர்த்துவேன், பல் கூட தந்திடுவேன், பாடம் அனைத்தும் கட்டிடுவேன், எழுத்தும் பெற்றிடுவேன்.
0: அருமை அருமை சஜ்ஜன், அருமையா சொல்றீங்களே. நீங்க வந்து காலையில எப்ப எழும்புவீங்க?
1: 6 மணிக்கு
0: எழும்பிடுவீங்க அப்படிதானே? சூரியன் உதயம் ஆகும் போது நீங்களே எழும்பிடுவீங்க அப்படிதானே? அம்மாவுக்கு வீட்டுல எல்லா உதவியும் செய்து கொடுப்பீங்களா? என்னென்ன செய்து கொடுப்பீங்க? பரவாயில்லையே, வெரி குட் வெரி குட், நல்லா பண்ணிருக்கீங்களே. எல்லாம் படிச்ச பிள்ளைக்கு என்ன வாகனம்?
1: ஃபயர் ஃபைட்டர்.
0: சர்ஜன், எதிர்காலத்துல என்ன வாகனம்?
1: ஃபயர் ஃபைட்டர்.
0: ஆஹா, அருமை அருமை. அப்படியே ஆக குமரி பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி
0: நன்றிமா நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? வீராணியிலிருந்து ஸ்ரீ கோபிகா. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? சொல்லுங்கம்மா, கேக்கலாம்.

0: காமராஜர் பற்றி அருமையாக சொல்லிட்டீங்க இல்லையா? ம், கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு. அப்படிதானே, கல்வி தான் நம்மளை வந்து என்ன செய்யும், வாழ்க்கையில நல்லபடியா உயர்நிலைக்கு கொண்டு போவோம். அப்படிதானே? ம், கோபிகா, ம், நீங்க வந்து எப்படி இப்ப என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். பிள்ளைக்கு வந்து படிச்சு பெரிய பிள்ளையாகி என்ன ஆகணும்னு ஆசை கோபிகாவுக்கு? டீச்சர். டீச்சர் ஆகணும்னு ஆசை. அப்படிதானே, நம்ம படிச்சதை வந்து என்னது 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதானே? ம், கோபிகா, டீச்சர் ஆகணும்னா நல்லா படிக்கணும். அப்படிதானே? ம், நல்லா படிக்கணும். சரியா, நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். பண்பலை 101 சார்பாக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. நன்றி. நேரம் இப்போது 8:15. நேர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த குழந்தை யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம். ம், வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி. யார், எங்க இருந்து? கவின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு எங்களுக்காக?
1: வீடும் காடும் பத்தி பாசம்
0: பேசுங்க. கேக்கலாம்.
1: ஆடும் ஆடும் வீட்டிலே, அழகுயலும் வீட்டிலே, ஆடும் கட்டினி வீட்டிலே, வீட்டிலே உள்ள நரி காட்டிலே, எல்லாம் நாட்டிலே, தலைவெல்லாம் வீட்டிலே.
0: கவின், சொல்லி முடிச்சிட்டீங்களா? எப்படி? அருமையா சொல்லிட்டீங்க. அப்படிதானே? முயல், அப்புறம் ஆடு மாடு எல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க? அருமை அருமை. பிள்ளை வந்து படிச்சு என்ன வாங்கணும் எதிர்காலத்துல? கவின், என்னமா? போலீஸ் ஆகணும் இல்லையா? நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த காவல் படையில வந்து கண்டிப்பா சேரணும். அப்படிதானே? வாழ்த்துக்கள்மா. பங்கேற்றமைக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி.

0: கேட்ட பாடல் அபியும் நானும் படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து

0: அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
2: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
5: ungal idhayathai maaridipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital
6: நேர்மை போது 8:24:30 நேர்லியே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், இங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்வது யார்? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? பாடுங்க கேக்கலாம்.
7: பாடுங்க.

0: 还有，
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்து? இங்கம்மா. ஆ, சஜித்தா? வணக்கம், பேசுங்க பேசுங்கம்மா. எங்க இருந்து என்ன சொல்ல போறீங்கம்மா? சொல்லுங்க, கேட்கலாம். இணைப்பில் இருக்கீங்களாமா? சொல்லுங்க, பேசுறது தெளிவா கேட்கலையே. சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்களா? கதை சொல்லுங்க, சின்ன கதையா சொல்லுங்க.
0: அம்மா

அவங்களுடைய இணைப்பு சரியா இல்லை.

0: இனிப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: சசியா.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து?
1: திருவாங்கோடு.
0: என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்கம்மா.
1: கற்பதை கற்றபின் நிற்க அதற்கு தக செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் மற்றெல்வம் செல்வத்தில் எல்லாம் பலே தீனால் சுத்தபும் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுத்தவடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அகழ்வாரை தாகம் நிலம் போல தம்மைகழ்வார் பொறுத்தல் தலை இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருக்க காய் கவர்ந்தெற்று நீரென்று அமையாத உலகின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு அன்பும் மரணம் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது கேடில் உள் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற எவை தொட்டனை தோறும் மனுக்கு என்று மாண்டருக்கு கட்டணை தோறும் அறிவு.
0: அருமையா சொல்லிட்டீங்களே லட்சியா. என்ன படிக்கிறீங்க? தேர்ட் படிக்கிறீங்களா? சரி, பிள்ளை படிச்சு பெரிய ஆளாகி என்ன வாங்கணும் பிள்ளைக்கு? கலெக்டர் ஆகணும் இல்லையா? ஆக அருமை அருமை. நீங்க நினைச்ச மாதிரியே கலெக்டராக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல் அப்புறமா திருக்குறள் காமராஜர் பற்றிய உரை அப்படின்னு பிள்ளைங்க அசத்திட்டாங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். நிலையத்தின் நேரம் இப்போது 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் தாமிரபரணி படத்திற்காக ரஞ்சித் ரோஷினி பாடியது. இசை யுவன் சங்கர் ராஜா. மனதோடு நீ நிறைந்ததால் காணும் காட்சிகள் யாவும் அழகானதே உன்னை கண்டதால்.

இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442498648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேர்விப்போது 8:36 இருபது நொடி. நீர்களை காற்றலைகளில் கலந்து நம் நினைவுகளை தாளாட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நேருக்கு நேர் படத்திற்காக ஹரிஹரன் சாகுல் ஹமீத் பாடியது. பாடலுக்கு இசை தேவா. நினைவுகள் நெஞ்சிருக்கும் வரை நித்தம் என் நெஞ்சில் நின்றாடும் மோகனமே, கனவிலும் நனவிலும் உன்முகமே, காட்சி தர வருவாயா?

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்வு இப்போது 8:44. நீர்களே இரவிற்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தொள்ளாத மனமும் தொள்ளும் படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் வைரமுத்து. மண்ணில் நடமிடும் பெண்ணிலவே, மனதோடு பாடிடும் பூங்குயிலே, வானத்துக்கு அழகு வட்ட நிலா, வாழ்க்கைக்கு அழகு நீதானடி.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் இப்போது 8:50 40 நொடி. நீர்களை நம் காதோரம் இசைத்து மனதோடு ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ஆசை படத்திற்காக ஹரிஹரன் அனுபமா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து. காத்திருப்பதும் காக்க வைப்பதும் காதலில் சுகம்தானோ, இருமனம் இணையும் நன்னாளை வாழ்வின் பொன்னாளை எண்ணி பாடுது மனம் இங்கே.

துணிந்தால் தொடு வானம் கூட தூர இல்லை. செம்புல பேல்நீர் போல அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவோ அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் பாடல் இது. ஜோடி படத்துக்காக உன்னிமேனன் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சொன்னலதா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா. நினைவுகள் நெஞ்சிருக்கும் வரை உன் நினைவுகளில் நாளும் என்னை மறந்தேன் நானும். பாவை உனை பார்க்கையில் பாடல் பிறக்கும் இல்லை.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: என்னதான்
1: இருக்கு
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேர்விப்போது 9:22. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கங்கை அமரன். இமை மூடினால் கனவில் கூட எதிர்வந்து நிற்கிறாய் நீ, தூக்கமும் தூரமானது உன்னால்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதும்.

0: மருந்து வாங்க காசு இல்லாம இதை செஞ்சேன்னு சொல்றேன் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன், என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்போது 9:29. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் பொன்னுமணி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் ஆர் வி உதயகுமார். அன்பே என் இதயத்தின் துடிப்பு நீ, என்னில் இசைத்திடும் இன்னிசையும் நீதான், எழிலாக கொஞ்சிடும் மோகனமும் நீயே, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழையாய் நினைவோடு கலந்திட்டாய் நீ.

0: சரி சரி சரி,
1: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஆ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
2: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
1: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
2: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
1: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

நேர்மிப்போது 9:35. நேர்களே, இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வசந்த கால பறவைகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி. நினைவுகளை தாளாட்டும் பொங்குயிலே நித்தம் என் கண்களுக்குள் வலம் வருகின்றாய், இரவும் பகலும் இடைவிடாது உன் நினைவுகளே.

நேர்மிப்போது 9:42. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கரகாட்டக்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன். அன்பே என் மனமெனும் மாளிகையில் குடியிருக்கும் ஓவியம் நீயே, உனை மாலை சூடும் மனநாளை எண்ணி ஏங்கிடும் என் மனம் என் நாளும்.

0: நேரம் இப்போது 9:47. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கிழக்கு கரை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி. பாடி வரும் பூங்குயிலே, ஆடி வரும் அழகு ரதமே, என்னவள் எனக்கானவள் நீதானடி.
1: I love, love, love, love, love, love, love, love.

கேட்டு பாடல் கிழக்கு கரை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன்.

படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கெடுகாம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101

0: 101. நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய், உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 10:01. நேர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. உங்களின் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890 325 7039. இணைப்பில் வரும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: லட்சுமி
0: அம்மா, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எங்க முதலாளி படத்தில்
0: அப்படியே ஒரு கல்யாண காட்சியை வந்து அப்படி நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும்
1: அப்படிதானே?
0: சரி, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம். நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சரிம்மா, பாட்டை கேட்கலாமா?
1: நன்றிமா.
0: நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்வு இப்போது 10:08. உற்சாகமாய் உங்கள் உள்ளம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து எந்த பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. ஷீலாமா, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு அடுக்குமல்லி படத்துல இருந்து 1000 உறவுகள் தொடக்கம் மேடம் சொல்லிங்களா, அதை மறந்துட்டேன். 1000 உறவுகள் பிறந்திட வேண்டி.
2: சரி, ஒரு அருமையான ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நம்ம பாடலை கேட்கலாமா?
3: நன்றிமா.
2: நன்றி.

0: எழும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேர்விப்போது 10:16. நீர்களே குமரிப்பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
3: வணக்கம் அன்பான.
2: கிருஷ்ணம்மாள் தோவாலையில இருந்து பேசுறீங்க. என்ன பாட்டு வேணுமா இன்னைக்கு
3: நமக்கு? எனக்கு
2: அந்த பாடல் இல்லையா? உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
3: நன்றி
2: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:21 50 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுச்சம். இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் பெருந்தல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? பாடல் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. எங்கள் வீடு கோகுலம், என் மகன் தான் கண்ணனாம், தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனாம். எங்கள் வீடு கோகுலம், என் மகன் தான் கண்ணனாம், தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனாம்.
0: பாட்டு கேட்டுலாமா? நமக்கு கேட்டுலாமா? கேட்டுல. நன்றி ஐயா, நன்றி நன்றி.

0: நேர்வு இப்போது 10:27. இரவின் அமைதிக்கு இசை சேர்த்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிப்பது யார்? சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் இன்னைக்கு?
1: படம் வந்து அதுல
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:31 நொடி. நினைவுகளை நினைக்கும் பாடல்களுடன் உலா வந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலா வரும் நிலா மகளாய் குமரி பண்பிலைக்கும் அன்பு சோரிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா.
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர்னு ஆண்டனி.
0: என்ன பாடல் வேணும்யா
1: இன்னைக்கு? எங்கம்மா சபரம். அதுல பாடும் நெசிபு வயசுலயும் வாணிஜரம் வயசுலயும் அந்த அன்பு மேகத்தை கொஞ்சம் மதுரைக்கு கொஞ்சம் அனுப்பிங்க சரி.
0: நிச்சயமா, அப்படியே காட்டலைகள்ல வந்துட்டே இருக்கு, பிடிச்சுக்கோங்க சரியா.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:35. மென்மையான இரவும் இனிமையான இசையும் இணைந்ததுதான் நிலாமுச்சம். இணைப்பில் வரும் அடுத்த அன்பனே ஏர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருக்கு கலில் ரஹ்மான்மா.
0: உற்சாகமான வணக்கம் ஐயா. எந்த பாடல் வேணும் உங்களுக்கு இப்போ?
1: அம்மா, அன்னைக்கு கவிஞர் காமு கருதி பிறந்த நாள். அவரு நினைவாட்டு மக்களை பெற்ற மகராஜி படத்திலிருந்து அவர் எழுதின பாடல் முன்பு சேர்ந்த அன்புமா அருமா அப்படி தோன்ற இனிமையான பாடல். இந்த இரவு நேரத்தில் நேர்களுக்காக வேண்டி ரெண்டா வேண்டி தாங்கம்மா.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:40. பாடலோடு பயணிக்கும் பாசமான உறவு, என்றும் உங்கள் மனதில் ஒலிக்கும் நம்ம குமரி பண்பலை 101. நீர்களே, நிலா முற்றத்துக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். யார் பேசுறீங்க?
1: மாவட்டம் ஆழ்வார்குச்சி கிராமத்துல இருந்து ஆழ்வார் மாரியப்பன்.
0: சொல்லுங்கய்யா, எப்படி கேக்குறீங்க நம்ம நிகழ்ச்சிகளை? நியூஸ் ஆன் ஏர் ஆப்லயா?
1: ஆமா மேடம், நியூஸ் ஆன் ஏர் ஆப்லதான் கேட்டுட்டே இருக்கேன். கேப்பேன்.
0: செயல் கேப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: மணிப்பூர் மாமியா படம் பாட்டு வந்து ஆனந்தத்தின் பாடு காலாட்டுதே, அந்த ஒரு சாங் வரும் பாருங்க.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேரம் இப்போது 10:45. நினைவுகளை நினைக்கும் பாடல்களுடன் உலா வந்து கொண்டிருப்பது நிலாமுச்சம் நம்ம குமரி பண்பலை 101. இணைப்பில் வரும் அடுத்த அந்த நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் சகோதரி யார், எங்கிருந்து? ஜெயந்தி அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் தாய் மனசு பாடல்.
0: சரி, அந்த பாட்டு வேணும் இல்லையா? நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம். நன்றிமா. நன்றி.
2: புதுவளையலரச்சி தொண்டையில தான் நினைச்சேன்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரவிலை ஏ பிரேம்நாத் அவர்கள். அமுது சுரபி இதில் மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல். நெறிவாக நொடிகளில் சில நுட்பங்கள் இதில் கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். நேரம் இப்போது 10:52. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம். இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: படம் புதுமை பெண்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி.

0: நிலா முத்தத்தின் நிறைவான நேயர், வணக்கம். ஆமா, நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்? பாடல் கேட்பது யார்?
1: நான்
0: சரிம்மா, பாடலை கேட்கலாம். பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. நன்றி
1: நன்றிம்மா. நன்றி.

0: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
1: நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இனி மனசு மயங்கும் திரு இசை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101

கவிதை வரிகள் காற்றை நனைக்கும் ஜில்லென்ற சாரலில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜொலிக்கும் வெள்ளி மலர் தவிக்கும் இரவு வேளையில்

11:25 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். நிஜத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது, நிஜத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது கண்ணாமூச்சி தேவையில்லைதானே?

காதலர் தினம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிநேகிதத்தில் ரகசியம் இருந்தால், ஸ்நேகிதத்தில் ரகசியம் இருந்தால் அது உலக அதிசயம்தானே.

11:45 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். புதிய முகம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். அன்பு அதிகமாகும் போது, அன்பு அதிகமாகும் போது இயற்கையின் இதயங்களும் இடம் மாறுகின்றன.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத கேட்டிருப்பீங்க. சங்கமம் படத்திலிருந்து நம்ம கேட்கலாம். இதுவரைக்கும் கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மனசு மயங்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மொழி

அனுபவிச்ச என்னடா கண்ணு அனுபவிப்போ அனுபவிச்சா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா.

இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாரு கிழிச்ச கூரையேறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மணிகிருஷ்ண சுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

நகாரம் சிகையாதிசேது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்க்கம் படந்தம் தத்